டெங்கு நோய் பரவல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் விடயங்களில் இணைந்து செயல்பட கொழும்பில் 6 அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு 2019 முதல் காலாவதியான நிலையில் இருப்பதாக இலங்கை கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேறொரு தரப்பினரின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து ஆராயும் பொழுதே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க இணையத்தில் விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் பெற்றோரின் SIR விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையகம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. குதிரை பேரம் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் அருளைகரை சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மனு வழங்கியிருக்கின்றார். சோல்ஸ்டி மேரி நகரமன்றம் 250 மில்லியன் டாலர் மதிப்பிலான சோல்ஸ்டி மேரி துறைமுக மேம்பாட்டு திட்டத்திற்கு 15 மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்வது குறித்து இந்த வாரம் வாக்களிக்க உள்ளது. குளியலறைகள் மற்றும் படுக்கை அறைகளில் சிறிய கேமராக்களை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து ஒரு வீட்டு உரிமையாளர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 41 வயதான அந்த நபருக்கு டொரண்டோ மற்றும் வான்கூவரில் வேறு வாடகை வீடுகள் இருப்பதாகவும் அவர் கொரிய பெண்களை குறிவைப்பதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோர்தான், பாரேன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். வடகொரியா தென்கொரியா நாடுகளின் கடல் எல்லைக்கு அருகே காணாமல் போன மாலுமியின் உடலை கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் இருந்து மீட்டதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது.

நேரம் இப்பொழுது 8:03. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் வழமை போல் நேர்கள் இணைந்து எங்களது வினாக்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வருகின்ற வினாக்களில் முதலாவது வினா கவிஞர் வைரமுத்து. தமிழ் திரையுலகத்தில் ஒரு கவியர் சார் கண்ணதாசனுக்கு பின்னர் மிகச்சிறந்த பல பாடல்களை தந்து தமிழ் திரையுலகத்தில் மிக நீங்காத ஒரு இடம் பிடித்திருப்பவர் கவி பேரரசு வைரமுத்து. இவரது திரைப்படங்கள் பல, பாடல்கள் பல இன்றும் உலகளவிலும் உலகளவில் வாழுகின்ற தமிழர்களால் ரசிக்கப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு பாடல்களாக அமைந்திருக்கின்றன. பொதுவாகவே பல பட்டி மண்டபங்களில் கவியரசா கவி பேரரசா அல்லது வைரமுத்துவின் பாடல்களா கண்ணதாசன் பாடல்களா என்கின்ற அளவுக்கு கண்ணதாசனுடன் ஒப்பிடக்கூடிய அல்லது அவருடன் இணைந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல பல பாடல்களை தந்தவர் கவியரசு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். கவி பேரரசு வைரமுத்து முதலில் பாடல் எழுதிய திரைப்படம் இது. இதுதான் நாங்கள் இப்பொழுது முதலாவதாக கொண்டு வருகின்ற வினா. கவி பேரரசு வைரமுத்து பாடல் எழுதிய முதல் திரைப்படம் இது. மூன்று விடைகள் தருவோம், அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இலகுவாகவும் கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம் விடைகள் யார் கண்டுபிடிக்கின்றீர்கள் என்று. முதலாவது மூன்றாம் பிறை, இரண்டாவது அலைகள் ஓய்வதில்லை, மூன்றாவது நிழல்கள். முதலாவது மூன்றாம் பிறை, இரண்டாவது அலைகள் ஓய்வதில்லை, மூன்றாவது நிழல்கள். கவி பேரரசு வைரமுத்துவின் பாடல் முதலில் எந்த திரைப்படத்தில் வெளியானது? கவி பேரரசு வைரமுத்துவின் பாடல் முதலில் எந்த திரைப்படத்தில் வெளியானது? முதலாவது விடை மூன்றாம் பிறை, இரண்டாவது அலைகள் ஓய்வதில்லை, மூன்றாவது நிழல்கள். அலையுங்கள் பார்க்கலாம். 4 1 6 4 1 6 6 4 4 6 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். கேள்வியை மீண்டும் ஒரு முறை தருகிறோம் நேர்களே. பல நேர்களுக்கு கேள்வி ஒரு குழப்பம் மாதிரியா. கவி பேரரசு வைரமுத்து முதலில் எந்த திரைப்படத்தில் பாடல் எழுதினார்? மூன்றாம் பிறை, அலைகள் ஓய்வதில்லை, நிழல்கள். இதில் எந்த விடை மிகச்சரியான விடை கண்டறிந்து அலையுங்கள். கலியுக வருதன் விரும்பி கேட்ட பாடல் அடுத்தொழிக்கின்றது. இந்த பாடல் தேவேந்திரனின் இசையில் வைரமுத்து வரிகளில் SPB மற்றும் KS சித்ரா.

0: இப்பொழுது விடைகளுடன் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பஞ்சச்சரம் பேசுறோம்.
0: ஓ பஞ்சச்சரம் பாருங்கள்.
1: இது இவருடைய பட பாட்டு முதல் படம் வந்து நிழல்கள். இந்தியாவிலேயே இந்த சினிமா பாடலாசிரியர்கள் ஏழு தேசிய விருது பெற்ற ஒரே ஒரு பாடலாசிரியர் பத்மஸ்ரீ வைரமுத்து. தெரிவித்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்லட்டும். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார். தோமசேந்திரன் பொன்மாலை சக்க போட்டு இருந்தது இசைக்கோரத்துல தாயத்துல ஒரு எத்தனையோ மாச கணக்கா இருந்தது.
0: அடுத்தது
2: இது நீங்க என்ன 80ஆம் ஆண்டு இந்த படம் அடுத்த 81 82 மூன்று வருஷ படங்களையும் கொண்டு வந்திருக்கீங்க.
0: நன்றி
2: வாசத். நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசன். கமல் பேசுறேன்.
0: கமல் சொல்லுங்க.
3: நீங்கள் சொல்லிட்டீங்க 3வது நிழல்கள் 80ஆம் ஆண்டு பூங்காதேவி தாழ்ந்தவாய் உங்களுக்கு 15 வயசா இருக்கும் நேரம்.
0: நன்றி. நன்றி.
3: ஓகே. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜன்.
0: ராஜன் சொல்லுங்க.
4: நிழல்கள்.
0: நிழல்கள் பாடலும் தெரியுமா ராஜன்? நன்றி ராஜன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் சார். இந்த பொன்மாலை பொழு இந்த பொன்மாலை பொழுவில் அந்த படம் வந்து நிழல்கள் தான்.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
6: வணக்கம் வாசன். மதன் கழிக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் மதன்.
6: இது பொன்மாலை பொழுதுதான் 1980ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் தேதி தான் ஒரு சக்சஸா வந்திருக்குல்ல பாட்டலும். முதலான நம்பர் தானே கல்வி நம்பர். முதலான நம்பர் 10ஆம் நம்பர்ல ரிலீஸ் பண்ணபடியே அவர் எல்லா பாட்டுமே சக்சஸ் ஆகிருக்கு அவளுக்கு.
0: நன்றி.
6: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பகன். நான் நம்பி வைக்கிறேன்.
0: நம்பி சொல்லுங்கள்.
7: நிழல்கள்.
0: நிழல்கள் தான் என்ன?
7: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியை நடத்த நேர் வணக்கம்.
8: ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
8: இது 80 வெளிவந்த நிகழ்கள் தான். ஆமா. அருமையான பாடல் அது.
0: அந்த பாடல் பொன்மாலை பொழுது எழுதின வரலாறு தெரியும் தானே? என்ன?
8: தெரியும் தெரியும் தெரியும். பொன்மாலை பொழுது தான் மறுபடியும் உட்கார்ந்துருக்கோம். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் ஐயாசன். நான் கேள்வி ஏக்க பிந்தி போனேன். பிறகுதான் விளங்கிச்ச கேள்வி என்னன்னு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
10: வணக்கம். நான் காசி.
0: காசி சொல்லுங்க.
10: பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுதுல நல்ல ஒரு பாடல் அது. அந்த பாடல் நிழல்கள் படம்.
0: நன்றி.
10: நன்றி. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
11: வணக்கம் அண்ணன். தவம்.
0: தவம் சொல்லுங்க.
11: பாடும் பறவைகள் யாழமிடும் வரிக்குத்தான் காசி. பாடும் பறவைகள் யாழமிடும் பொன்மாலை பொழுது நிழல்.
0: நன்றி. நன்றி. நன்றி. அருமையான பாடலும் வேலை. அந்த பாடல் ஒழிப்பதற்கு முன்னர்
12: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
13: இல்லடா.
12: ஹலோ, காசு வந்ததாடா?
13: இன்னும் வரல காசு.
12: காசு வந்துச்சா?
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
14: What's happening? So sad.
15: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
16: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
17: ஆண்டி ஓட்டோக்கு போனான். ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
18: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
19: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
20: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
19: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
21: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
22: Music Connects.
21: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
23: அப்படின்ற

HD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை அடுத்து நாம் கொண்டு வருகின்ற வினா இதுதான். எஸ் ஜானகி அம்மா பல்வேறு பாடல்களை பல்வேறு மொழிகளில் பாடியிருப்பவர். பல மொழிகளில் அவர் பாடல்களை பாடியிருந்தாலும் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்த பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட. அந்த அவர் இசையமைத்து வெளிவந்த திரைப்படம் இது. 17 மொழிகளில் 49,000 வரையான பாடல்களை பாடியிருப்பவர் ஜானகி அம்மா. 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளை வென்றிருப்பவர். செந்தூரப்பூவே, இஞ்சி இடுப்பழகி ஆகிய உள்ளிட்ட 4 பாடல்களுக்கு தேசிய விருது வென்றவர். இவர் முதன் முதலில் ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார். அந்த திரைப்படம் எது என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருவோம். 1 விதியின் விளையாட்டு, 2 மௌன போராட்டம், 3 மகளிர் மட்டம். 1 விடை விதியின் விளையாட்டு, 2 மௌன போராட்டம், 3 மகளிர் மட்டம். ஜானகி அம்மா இசையமைத்த திரைப்படம் இது. 1 விதியின் விளையாட்டு, 2 மௌன போராட்டம், 3 மகளிர் மட்டம். கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். அலையுங்கள் 416-644-2-2. எஸ்பி சரண் விரும்பி கேட்ட பாடல்.

0: நேர்களே, அந்த கேள்வி என்னவென்றால், மீண்டும் ஒரு முறை தந்து விடுகிறோம் நேர்கள், தேடல் கண்டுபிடித்து கொண்டு வரலாம். ஜானகி அம்மா இசையமைத்து வெளிவந்த திரைப்படம் இது. ஒன்று விதியின் விளையாட்டு, இரண்டாவது மௌன போராட்டம், மூன்றாவது மகளிர் மட்டம். கேள்விதான் கடிதம், விடை இலகுவானது.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: நீங்கள் நில்பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். ஜானகி அம்மா பல பாடல்களை 48,000 மேற்பட்ட பாடல்களை 17 மொழிகளில் பாடியிருப்பவர், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரி. இப்படி பல பாடல்களை பாடியிருந்தாலும் அவர் திரைப்படத்துக்கு இசையமைத்த பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. அவர் இசையமைத்த திரைப்படம் இது, அது வேற்றுமொழி திரைப்படம் தான், தமிழ் மொழி திரைப்படம் அல்ல. இதிலிருந்து நீங்கள் விடையை கண்டுபிடிப்பது இலகுவானது. முதலாவது விடை விதியின் விளையாட்டு, இரண்டாவது மௌன போராட்டம், மூன்றாவது மகளிர் மட்டம். இப்பொழுது நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், அத்தனை நேர்களையும் இணைத்துக் கொள்ளும். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், பஞ்சாட்சி
0: வாருங்கள். பஞ்சாட்சி
1: இதில் வந்து மௌன போராட்டம் தெலுங்கு படத்துக்கு
0: சேமிச்சிருக்கிறேன்.
1: நீங்கள் முதல் அந்த போட்ட பாட்டு அருமையான பாட்டு, அந்த வைரமுத்து முதல் பாட்டு ஒரு நம்பிக்கை ஓட்டுற பாட்டு. என்ன வானம் எனக்கு ஒரு போதி வரும், நாளும் எனக்கு அது செய்தி தரும், ஒரு நாள் உலகம் நீதி வரும், திருநாள் நிகழும் தேதி வரும், ஒரு நம்பிக்கை ஓட்டுற பாட்டு. என்ன
0: பொன்மணி வைரமுத்து முதல் பிரவசத்துக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது இந்த பாடல் அவர் எழுதினார்.
1: கார்கி வைரமுத்து, கார்கி
0: மதன் கார்கி,
1: மதன் கார்கி. நன்றி
0: சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் நம்பியிருக்கிறேன்.
0: நம்பி வாருங்கள்.
2: இது மௌன போராட்டம். எனக்கு நான் 76 பிறகு படங்கள் பார்த்தது இல்லை, அதான் எனக்கு படங்களை எப்படி தெரியாது பெருசா. நன்றி வாசன்.
0: தெரியாது தெரியாண்டு இல்லாம் சரியா சொல்றீங்க, பாப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா வாசன், குருதாஸ்
0: சொல்லுங்க.
3: ஆமா, இது மௌன போராட்டம். ஆனா நான் இது கேள்விப்படவே இல்லை, இப்படி ஒரு படம் வந்தது. ஆனா நீங்க வேற்றுமொழி படம் என்று சொன்னபடியா அல்லது சரியா இருக்கும்.
0: நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன். மௌன போராட்டம் இருக்கலாம் நினைக்கிறேன்,
0: இன்றையிலிருந்து அறிஞ்சு கொள்வோம். இல்லாம என்ன
4: எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்வோம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
5: இது மௌன போராட்டமா தான் இருக்கும். வேற்றுமொழி படம் என்று சொன்னபடிய மௌன போராட்டம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் நான் மதன் வைக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன்.
6: மௌன போராட்டமா இருக்கலாம், ஆனா விதியின் விளையாட்டுக்கும் மியூசிக் பண்ணிக்கிற 57 1987 அது 19 16 மொழிகள்ல பாட்டுக்கும் படிச்சுக்கிறோம் அந்த டைமில்.
0: சரி நன்றி நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் சார், தொழில்சந்திரன்.
0: தொழில்சந்திரன் பாருங்கள்.
7: இது மௌன போராட்டம் தான், ஆனா விதி விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்கா என்ன அடுத்த 57 ஒரு அருமையான உண்மையிலே எனக்கு என்னன்னா அவ இப்பவும் ஞாபகம் நான் அவை 90 அவை சந்திச்சிருக்கு நேரே ஜானகி அம்மா சுவிட்சர்லாந்து. இப்ப எனக்கு இருக்க அந்த ஓட்டோகிராஃப் டைரியும் வச்சிருக்கேன், சைன் பண்ணி தந்த இது அதையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் என்ன ஒரு கையெழுத்து பண்றது. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா,
0: சொல்லுங்கள்.
8: எஸ்டி பாலசுப்ரமணியம் சுசிலா நரேந்திர தாய்மொழி வந்து தெலுங்கு, அதாவது பாட்டு உச்சரிக்கல அவங்க தமிழுக்கு வந்து அப்படி இருக்கணும் தெரிய தெரியாது, அதே வந்து தெலுங்கு தெலுங்கு அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கு தெரியாது.
0: சரி நன்றி. ஆமாம், அது மௌன போராட்டம் தான் மிகச்சரியான விடை. விதியின் விளையாட்டு ஜானகி அம்மா முதலில் பாடல் பாடி 1957 விதியின் விளையாட்டு திரைப்படம் தான் அவர் முதல் பாடலை பாடியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த திரைப்படம் வெளிவரவில்லை. அவர் என் ஆசை பாலானது ஏனோ என்ற பாடலைத்தான் முதலில் விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் பாடியிருந்தார். அந்த வேளையில் அந்த திரைப்படம் பின்னர் வெளிவராது போனது. மௌன போராட்டம் தெலுங்கு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தான் அவர் இசையமைப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். மகளிர் மட்டும் திரைப்படத்திலும் ஒரு பெருமை இருக்கின்றது. என்னவென்றால், மூன்று வெவ்வேறு கதாநாயகிகள் மகளிர் மட்டும் திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். அந்த மூவருக்கும் வேறுபட்ட குரல்களில் பாடல் பாடி அசத்தியவர். இதுவும் ஜானகியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை. மூன்று வெவ்வேறு நாயகிகள், அந்த மூவருக்கும் வேறு வேறு குரல்களில் பாடல் பாடி அசத்தியிருப்பார். ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி ஆகிய மூன்று நடிகைகள் நடித்திருப்பார்கள். அவர்களுக்கு வெவ்வேறு குரல்களில் பாடி அசத்திய பெருமையும் அவரை சாரும். மௌன போராட்டம் என்பது மிகச்சரியான விடை. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கமல் ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அவரது பாடல் ஒலிக்கின்றது.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
2: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது.

நேர்களை, ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பற்றி கேள்வி கேட்காமல் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்தால் அது பொருத்தமாக அமையாது என்ற வகையில், இப்போது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பற்றி ஒரு வினாவுடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். நாளைய தினம் ஜூலை மாதம் 14 திகதி செவ்வாய்க்கிழமை முதலாவது அரையிறுதி ஆட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கிடையில் இந்த ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது. இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் ஜூலை மாதம் 15 திகதி புதன்கிழமை அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற இருக்கின்றது. ஜூலை 19 திகதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி இடம்பெற இருக்கின்றது. சனிக்கிழமை 3 இடத்துக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நாளைய தினம் இடம்பெறுகின்ற முதலாவது அரையிறுதி ஆட்டம், ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி ஆட்டம் இடம்பெறுகின்ற நகரம் எது? நாளைய தினம் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கிடையில் இடம்பெறுகின்ற முதலாவது ஆட்டம் இடம்பெறுகின்ற நகரம் ஸ்டேடியம் எது என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருவோம். முதலாவது நியூயார்க்கின் நியூ ஜெர்சி, இரண்டாவது ஜோர்ஜியாவின் அட்லாண்டா ஸ்டேடியம், 3 டெக்சஸின் டெலாஸ் ஸ்டேடியம். 3 விடைகள் தந்தோம். 1 நியூயார்க்கின் நியூ ஜெர்சி ஸ்டேடியம், 2 ஜோர்ஜியாவின் அட்லாண்டா ஸ்டேடியம், 3 டெக்சஸின் டெலாஸ் ஸ்டேடியம். எந்த ஸ்டேடியத்தில் நாளைய தினம் இந்த நகரத்தில் இந்த முதலாவது அரையிறுதி ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது? அழையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222 தேடி அழையுங்கள். நாங்கள் எங்களது நில் பதில் சொல் அந்த பிஜிஎம்மில் அதைத்தான் சொல்லுகின்றோம். நீங்கள் தேடிக்கொண்டு வாருங்கள், இதை வடிவாக கேளுங்கள்.

இது முற்று முழுதாக தேடலை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சி மட்டுமே. மற்றபடி இதில் யாரும் எங்களது வித்துவத்தை அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய புலமையை வெளிக்காட்டுகின்ற நிகழ்ச்சி அல்ல. தேடலை ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சி. எல்லோரும் இணைந்து தேடுவோம். தேடல் உள்ள உயிர்களுக்குத்தான் தினமும் பசி இருக்கும் என்ற அந்த வசனத்துக்கேற்ப இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கமைத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் பதில்களுடன் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து விடைகளை தரலாம். இது நிர்மலா விருப்பப்பா.

0: இப்பொழுது விடைகளுடன் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆசிரியர் பஞ்சாஜ்
0: பேசுவேன். சொல்லுங்கள் பஞ்சாஜ்.
1: நாளைக்கு 3 மணிக்கு டெக்சாஸ் டலாஸ்ல.
0: டலாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
2: வணக்கம் வணிபா,
0: சொல்லுங்கள்.
2: நாளைக்கு டலாஸ் டெக்சாஸ்ல மெர்சடிஸ் பென்ஸ் அட்லாண்டா மியாமி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். நான் மதன் கதைக்கின்றேன்.
0: சொல்லுங்கள் மதன்.
3: ஆமாம், டெக்சாஸ் அமெரிக்கன் டொனால்ட் ட்ரம்ப் விட மாட்டார் வெளியில காசு போவார். என்ன ஃபைனல் இது கூட கலெக்ஷன் தானே.
0: ம், சரி. நீங்கள் ரெண்டு லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும் மதன். ம், நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாசன், நான் நம்பி ஐக்கிரன்.
0: சொல்லுங்கள் நம்பி.
4: ஆலிங்டன் டெக்சாஸ்.
0: ம்,
4: நன்றி. வணக்கம் பாசன்.
0: நன்றி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா ராசன், இது டெக்சாஸில்.
0: நன்றி
5: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா,
0: சொல்லுங்கள்.
6: டெக்சாஸ்.
0: ம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். இறுதி போட்டி நியூயார்க் நியூஜெர்சியில் இடம்பெற இருக்கின்றது. இரண்டாவது அட்லாண்டாவில் இடம்பெற இருக்கின்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டம். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். இன்றைய நீல்பதல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பஞ்சாட்சரம், டொல்மி சந்திரன், கமல், ராஜன், சாரா, மதன், நம்பி ராசையா, ரமேஷ், குகராஸ், காசி, தவம், தேவகுமார், வெண்பா ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற இருக்கின்றோம். இதுவரை நேரமும் காட்டலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jiva Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23

0: ஏற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200.

அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

உள்ளிட்டதும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள்

0: 44 Kennedy Road, Brompton 905-456-8433.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

ஆவாரம் பூதானோ நடக்கேறானோ சலங்கைகள்

பளிங்கு கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி

மயனம் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-j.ca. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டே

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem and did you?
6: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhigavatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால்
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்.
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
1: ஏசியா கோல்டிங்க்.
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-9999.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் காலை நேர ஒளிபரப்பு. இன்று 14th ஜூலை மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் பல்வேறு விதமான சுவை அம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். 9 தொடக்கம் 10 வரை வளமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து நேர்கள் 10 தொடக்கம் 12 வரை 10-10 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். 12 தொடக்கம் 1 வரை வானவில் தரும் பல் சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-664-4622. இன்று 14th ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 அன்று இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் எங்களது இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று சுபமங்கல காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் டொரண்டோ பெரும்பாக வானிலை நிலைமை பற்றிய ஒரு சின்ன முன்னறிவித்தலுடன் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். இப்பொழுது வானிலை தொடர்பாக ஒரு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. கடும் வெப்பநிலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையாக இருக்கின்றது. 28°C வெப்பநிலை தற்போது நிலவுகின்றது. இன்று மிக கூடுதலான வெப்பநிலையாக 37°C வெப்பநிலை நிலவ இருக்கின்றது. நேர்களே, இந்த வெப்பநிலையில் நாங்கள் பொதுவாக தேவையற்ற விதங்களில் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்வது மற்றும் கருப்பு நிற, பச்சை நிற, நீல நிற ஆடைகளை தவிர்த்து பெரும்பாலும் வெள்ளை நிற ஆடைகளுடன், வெள்ளை சார்ந்த ஆடைகளுடன் நாங்கள் வெளியில் செல்வது மிக உசிதமானது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று இரவு வெப்பநிலை 25°C நிலவப் போகின்றது. காற்றின் உணர்திறன் வெப்பநிலை 37°C நிலவுகின்றது. அதேபோல காற்று மணிக்கு மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி 17 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் பொதுவாக கடும் சூரிய வெப்பன் நிலவக்கூடிய நாளாக சொல்லப்படுகின்றது. நாளைய தினம் பகல் பொழுது வெப்பநிலை 32°C, இரவு பொழுது வெப்பநிலை 20°C, மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன என்ற வகையில் இப்பொழுது பல்வேறு விதமான நாடுகளில் கடும் வெப்பநிலை, வெப்ப அலை தொடர்பான கடும் எச்சரிக்கைகள் விடப்பட்டு பல்வேறு விதமான முன்பாக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது போல கனடாவிலும் இப்போது கடும் வெப்பநிலைக்கான எச்சரிக்கைகள் விடப்படுகின்றன. ஆகவே அந்த வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக குறிப்பாக முதியோர் மற்றும் சிறுவர்கள் இவ்வாறான தேவையற்ற விதங்களில் வெப்பம் சார்ந்த வெப்பநிலை கூடிய இடங்களில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளல், இயன்றளவு மிக அதிகளவு நீர் அருந்துத, இப்படி பல்வேறு விதங்களில் தம்மை குளுமைப்படுத்தி வைத்துக் கொள்வதன் மூலம் கடும் வெப்ப அலைகளிலிருந்து வெப்ப வீச்சுக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். கடும் வெப்பத்தில் சூரிய வெப்பத்தில் நாங்கள் திரிவதால் பல்வேறு விதமான உபாதைகள் உடனடி உபாதைகள் வருகின்ற அதே வேளை மயக்கம் சோர்வு தலை சுட்டு இப்படி பல இடம்பெறும் அதே வேளை நீண்டகால தாக்கங்கள் பலவற்றையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கின்றார்கள். குறிப்பாக அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எனப்படுகின்ற புற ஊதாக்கதிர்களின் தாக்கமும் இவ்வாறான வெப்ப வீச்சுக்களின் போது உருவாகலாம் என்று சொல்லப்படுவதனால் நேர்கள் இயன்றளவு வெப்பத்தில் அல்லது சூரிய ஒளியில் நடமாடுவதை தவிர்த்து கொண்டு உங்களது நாளாந்த கடமைகளை அதற்கேற்ற விதத்தில் மேற்கொள்வது பொருத்தமாக அமையும் என்று எச்சரிக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுவையான பாடல்களுடன் நேர்கள் இணைய இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பயணிக்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நேர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள்.
3: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News. நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொரராகலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளைகளில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து தகுதியற்ற 92 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று டொரண்டோ நகரம் பல நாட்களாக நீடிக்கும் வெப்பகலையின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அங்குள்ள காற்றின் தரமும் தற்போது உலகின் மிக மோசமான நிலைகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த திட்டத்தை பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டோ சில்வா கண்டித்துள்ளார்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நேர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கலெக்டர் எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்க போட்ட இந்த பாட்டுக்கு என்ன ரீசனா இருக்கும் ஜோதிச்சு கொண்டு வந்து. எனக்கு இருக்கும், அது தெரியும்.
0: என்ன படம் என்று தெரியுமா இந்த பாடு?
1: அது இந்த பாட்டு நானே மாறி என்ன மாயா இல்ல வா வா எங்க நிலவே நிலவேதான் பாட்டு. படம்
0: என்ன திரைப்படம்
1: அது? டப்பாண்டு வருது இல்ல
0: சேரன் பாண்டியன்.
1: பயணம்
0: சிறப்பாக அமையட்டும் தாரணி, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. அது தாரணியின் பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்க முதலாவது பாடலாக ஒழிக்க இருக்கின்றது.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222 J.CA.
8: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD, 101.3 CMR தமிழ் HD.

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்களை, இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு விதமான சுவையான விடயங்களை பேசிக்கொண்டு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது கட்டுநாயக்கா விமான நிலையம் அனைவரும் சிக்கிக் கொள்ளுகின்ற வகையில் சுங்கப்பொறி பற்றி பல்வேறு விதமான சோதனைகள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை இப்போது கட்டுநாயக்கா விமான நிலையம் தனது பரிசோதனை பிரிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சுங்க பரிசோதனை பிரிவுக்கு அருகில் பயண பையொன்றின் வேகமாக திறக்கப்படும் சிப் சத்தமும் அதனைத் தொடர்ந்து கண்ணாடி போத்தல்கள் ஒன்றொன்று மோதும் சத்தமும் கேட்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மிக நுண்ணிய பரிசோதனை முறைகளை இப்போது கட்டுநாயக்கா விமான நிலையம் சுங்க சட்டத்தின் கீழ் இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே பொதுவாக பல்வேறு விதமான சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அதிகம் இடம்பெறுவதனால் இந்த ஸ்கேனிங் இயந்திரங்கள் கடுமையான நவீன தொழில்நுட்பங்கள் இப்போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. பைகளின் உள்ளே இருக்கும் திரவங்கள் கண்ணாடி போத்தல்கள் மிக தெளிவாக அடையாளம் காணக்கூடிய வகையில் சுங்கத்துறைக்கு தெரியாமலேயே போத்தல்களை அல்லது வேறு பொருட்களை மறைத்து எடுத்து வருவது சாத்தியமற்றதாக்குகின்ற மிகப்பெரிய பல நடவடிக்கைகள் இப்பொழுது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதனால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் ஊடாக உள்ளே நுழைவோர் அங்கிருந்து வெளியே செல்ல புறப்படுவோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே எங்கள் எம்மவர்கள் இந்த தேன் போத்தல்கள் வேறு சில உள்ளூர் தயாரிப்புகளை போத்தல்களில் கொண்டு வருகின்ற முறைகள் அதிகம் இருக்கும். அவ்வாறான வேளைகளில் இந்த பொருட்களை எடுத்து வருவதை மிக கவனமாக மேற்கொள்வது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சியில் நாங்கள் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுக்கு செல்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மாதன்.
1: வணக்கம் மதன்.
2: நான் மலங்கரைக்கின்றேன்.
1: சொல்லுங்க மதன்.
2: அந்த மாஸ்கோவின் காவேரி அந்த பாட்டு
1: என்ன பாடம்?
2: மாஸ்கோவின் காவேரி கோரி கோரி என்ற பாட்டு ஒன்று இருக்கு.
1: காலையில் என்ன ஐயா எல்லாரும் வந்து குழப்பறீங்க. என்ன திரைப்பட பாடு?
2: மாஸ்கோவின் காவேரி.
1: திரைப்படமே அதுதான். மாஸ்கோவின் காவேரியில் என்ன பாடு?
2: கோரி கோரி.
1: சரி, அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் காளி. வணக்கம் வாசன் சாரா.
1: சாரா காளி வணக்கம். பாங்கோ.
3: எனக்கு வந்து பஞ்சதந்திரம் படத்துல வந்தேன் வந்தேன் நானே வந்தேன் அந்த பாட்டு.
1: பஞ்சதந்திரம்.
3: ஆமா.
1: நேர்களை உடனடியாக இணைத்துக் கொள்கின்றோம். காத்திருக்கும் நேர்களை ஏனைய நேர்கள் அவ்வப்போது வந்து இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது பஞ்சதந்திரம் திரைப்படத்திலிருந்து சாரா விருப்ப பாடல் என்ன?
3: ஆமா.
1: நன்றி நன்றி சாரா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் காசிநாதன்.
1: சொல்லுங்க காசிநாதன்.
4: ரெண்டு பாட்டு வச்சிருக்கேன். எனக்கு புது இந்த பண்டிக வேலையில இருந்து பெண் கிளிக்கு பெண் கிளிக்கு அந்த பாட்டு ஆண் கிளிங்க அந்த பாட்டு
1: சந்தித்த வேலையா
4: நல்ல பாட்டு.
1: சரி நன்றி
4: நன்றி.

0: அது மொஸ்கோவின் காவேரி திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் கார்த்திக் மற்றும் சுசித்ரா ஆகியோரது குரல்களில் மதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:22. நேர்களை, இந்த மொஸ்கோ என்பது நேர்கள் அனைவருக்கும் தெரியும், அது ரஷ்யாவின் தலைநகரம். மொஸ்கோ, மொஸ்கோவின் காவேரி என்பது தமிழ்நாட்டில் பாய்கின்ற காவேரி நதியை நினைத்து வைக்கப்பட்ட பெயராக இருக்கும். மொஸ்கோவில் பல்வேறு விதமான நதிகள் ரஷ்யாவில் பாய்கின்றன. மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு நதியாக வோல்கா நதி, ரஷ்யாவில் பாய்கின்ற வோல்கா நதியை சொல்லலாம். வோல்கா என்பது ஐரோப்பாவில் காணப்படுகின்ற மிகப்பெரிய நதிகளில் ஒன்றாக விளங்குகின்றது. ரஷ்யாவின் தலைநகரமான மொஸ்கோ, லெனின் கிராட் மற்றும் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய மிக பிரம்மாண்டமான ஒரு நகரமாக விளங்குகின்றது.
1: ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க?

0: keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

அது தாரணி விருப்ப பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேர்களை, இந்த வேளையிலே இன்றைய நாள் ஜூலை 14 தேதி பிரான்சின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக பிரான்சில் பல்வேறு விதமான புரட்சிகள், பிரான்சிய புரட்சிகள் உலகத்தில் மிக முக்கியமான புரட்சியாக கருதப்படுகின்றது. ஜூலை மாதம் 4 தேதி அமெரிக்கா சுதந்திர போராட்டம் இடம்பெற்றது போல பிரான்சிய புரட்சி என்பதும் ஜூலை மாதம் 14 தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் பிரான்சில் ஏற்பட்டது. இதை பிரான்சிய புரட்சி என்று அழைப்பார்கள். உலகத்திற்கே இது மிகப்பெரிய மாற்றமாக, பெருமளவு மாற்றங்களை கொண்டு வந்த நிகழ்வாக இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அல்லது பிரான்சிய புரட்சி என்பது கருதப்படுகின்றது. சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் என்ற மிக முக்கியமான கோஷங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பிரான்சிய புரட்சி 1789 ஆண்டு ஏற்பட்டது. அந்த பிரான்சிய புரட்சிக்கு அடித்தளமாக இருந்த மிகப்பெரிய நிகழ்வு பஸ்டில் சிறைச்சாலை என்பது தகர்க்கப்பட்டது. பஸ்டில் சிறைச்சாலையில் பல்வேறு விதமான அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், மிக முக்கியமாக அரசனுக்கு எதிராக, அரசாட்சிக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தோர் போன்றோர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு பஸ்டில் என்ற அந்த சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அனைவரையும் பொதுமக்களாக இணைந்து சிறைச்சாலையை உடைத்து வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சியை, மக்கள் புரட்சியை ஏற்படுத்திய நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றது. இதை பிரான்சிய புரட்சி என்று அழைப்பார்கள். இந்த பிரான்சிய புரட்சி மூலம் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக ஒரு நாட்டில் சமாதானம் ஏற்பட வேண்டும், சமத்துவம் காணப்பட வேண்டும், இனங்களுக்கு இடையில் சகோதரத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. நெப்போலியன் பெனோஃபர்ட் என்பவருக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய புரட்சியாக மன்னராட்சிக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய புரட்சியாக இந்த புரட்சி கருதப்படுகிறது. இந்த பிரான்ஸ் என்று சொன்னாலே நெப்போலியன் பெனோஃபர்ட் என்ற அந்த மன்னனின் நினைவு, அவரது ஆட்சி சிறப்புகள் எங்களது நினைவுகளுக்கு ஓடிவரும்.

அந்த பாடல் வாகை சூடுவா திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் சின்மை குரலில் தாரணி விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 9:33 நிமிடம். நேர்கள் CMR தமிழ் HD யின் நேர் விற்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.

0: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு ஏற்கனவே நேர்கள் பாடல்கள் பல இருக்கின்றன, அந்த பாடல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேச்ச காணையில விட்ட நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்கள்.
2: நான் கலியுவர்தன் நினைக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் ரோஜாவின் ராஜா, பாட்டு அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.
0: சரி, பாடல் ஒழிக்கும் நன்றி கலியுவர்தன். நிகழ்ச்சியில்
1: வணக்கம். இனிய காலை வணக்கம் வாசன். கண்ணன் கேட்கணும், எப்படி இருக்கீங்க?
0: கண்ணன் காலை வணக்கம் நலம், நன்றி. என்ன இடையில கட் ஆயிடுது? வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம், கேக்குதா?
0: எங்க நிக்கிறீங்க நீங்க? நல்ல இடத்துல இல்லைங்கோ.
1: வாழ்த்தி கொண்டு பாட்டு
0: பாடல் ஒழிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: ஆமா, நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் முனைப்போம். வணக்கம்.
3: வணக்கம் வாசன்.
0: நிலம்பவன், நன்றி. நீங்கள் நிலமா?
3: என்ன
0: பாடல்?
3: எனக்கு வந்து படம் வந்து வண்டி சக்கரம் படம், பாட்டு வந்து தேவி வந்த நேரம், எஸ் வி வண்ண பாட்டு.
0: வண்டி சக்கரம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஒருமுறை 416-644-2222. 10 மணி தொடக்கம், 12 மணி வரை நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அடுத்து சாரா விருப்பத்தில் பாடல்.

0: அந்த பாடல் பஞ்சதந்திரன் திரைப்படத்திலிருந்து. இந்த வேளையிலே சாரா விருப்பத்தில் பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 9:44. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்பில் நேர் விருப்ப பாடல்களை நேர்கள் 10 வரை கேட்டு மகிழலாம்.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

நேர்களை, தற்போது பிரான்சின் தலைநகரம் பாரிஸில் ஒரு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனுக்கான விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டமைப்பின் மாநாடு பிரான்சின் தலைநகரம் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் போன்ற பல முக்கிய பிரமுகர்கள், ஐரோப்பிய பிரமுகர்கள் இணைந்து கொண்டு, தலைவர்கள் இணைந்து கொண்டு இடம்பெறுகின்ற இந்த மாநாடு உக்ரைனுக்கு சார்பான பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பதற்கான ஆலோசனை மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: பாடலொலிக்கும் நன்றி. நிகழ்ச்சி எழுதுனீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம் வாங்க.
1: எனக்கு நீ ஒரு மலர்க்கும் நீ ஒரு கோடி மலர் தூவி உருவானவள்.
0: நீ ஒரு கோடி மலர் தூவி உருவானவள்.
1: ஆமாம்
0: சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. ஆமாம் நேர்கள், 10 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். ஏற்கனவே 2 நேர்கள் அழைத்து இருந்தார்கள். அவர்களை தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தது. நீங்கள் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அழையுங்கள். நீங்கள் என்னுடன் பேசினீர்கள், ஆனால் உங்களை காற்றலையில் இணைக்கவில்லை. நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். இந்த வேளையில் கலியுக வருதன் ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அவரது பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: அந்த பாடல் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் எஸ் சுசிலா குரல்களில் கலியுகவர்தன். விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:56. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேரை இணைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
1: ஓ வணக்கம், நான் நம்பி ஆகிறேன்.
0: நம்பி வணக்கம், வாங்க.
1: நான் விரும்பி கேட்கிற பாடல் வந்து வாவா என் தலைவா, சந்தித்த வேலை திரைப்படம்.
0: பாடல் ஒலிக்கும் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: நான் மதிக்கிறேன், எப்படி

0: ஓ, நலம் மதி, நன்றி. நீங்க நலம் தானே?
1: ஓ, நான் நலம்.
0: என்ன பாடலோட வந்தீங்க?
1: என்ன
0: திரைப்படம்
1: சொன்னீங்க?
0: என்னண்டா ரிஷி திரைப்பட பாவா பூவேவா? எங்க 10க்கு 10 நிகழ்ச்சியில இடம்பெற இருக்கிறது மதி. என்ன செய்ய
1: சொல்றேன்,
0: உங்களை விட நாங்கள் கில்லாடியா தான் இருப்போம் மதி. எல்லாரையும் ஒன்றா இணைக்கணும் என்று நினைச்சு அப்படி ஒரு பாட்டு இணைச்சிருக்கிறோம். சரத்குமார் இணைக்கணும், என்ன ஜானகி அம்மா இணைக்கணும், எஸ்பிவி இணைக்கணும்,
1: என்ன புதுநெல் புதுநாட்டு படத்துல இருந்து பூ பூவா பூத்திருக்கு அப்படி வரும் அந்த பாட்டு.
0: என்னன்னு தெரியல எனக்கு. சரி, நன்றி
1: நன்றி.
0: இப்பொழுது நேரம் 9:58. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: தமிழ் எச்டியின் விடியல் காத்திருக்கும் அடுத்த நேரையும் இணைத்துக் கொண்டு வணக்கம்.
1: என்ன
0: பாடல்?
1: எனக்கு திருநாள் படத்துல இருந்து தந்தையும் யாரோ தாயும் யாரோ ஆரோரோன்னு தொடங்குது.
0: திருநாள் திரைப்படமா?
1: ஆமாம்.
0: தந்தையும்
1: யாரோ தாயும் யாரோன்னு தொடங்குது. தஜிமை படம் பிள்ளையா இருக்கலாம்.
0: தாயும் யாரோ. சரி, நன்றி.
1: நேரம் காணமா விளையாடி வேறு யாருன்னு சேர்த்துருங்க.
0: சரி, நன்றி. நன்றி காசி, உங்களோட நல்ல உள்ளம். நன்றி. எப்போதும் காசி அப்படித்தான்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: மணித்தியால செய்திகள்
5: CMR Tamil HD Hourly News.
6: நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் தமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட், அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு பி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது என தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25,00,000 நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கு பதிலடியாக பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க மதுபான வகைகளை விற்பனை செய்யாமல் முடக்கி வைத்துள்ளதால் ஒன்டாரியோ மாகாணத்துக்கு ஏற்பட்டுள்ள செலவு 8 மில்லியன் டாலரை எட்டியுள்ளது என்றே மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈராக் பிரதமர் அலி அல் சைதி இன்று வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஈராக்கின் முக்கிய நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ராணுவ ரீதியான பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இச்சந்திப்பு நடைபெறவுள்ளது.

0: பொறுத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10 க்கு 10.
2: நேர்களை, இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் 10 சுவையான பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 10 பாடல்களும் பல்வேறு விதமான காரணங்களுக்காக தொகுக்கப்பட்டவை. இன்று MS விஸ்வநாதனின் நினைவு நாள், அதேவேளை நடிகர் சரத்குமார் நினைவு பிறந்த தினம். இதைவிட எஸ் ஜானகி அம்மாவை அடிப்படையாக வைத்து தான் இன்றைய பாடல்கள் 10 தொகுக்கப்பட்டவை. 10 பாடல்களிலும் ஜானகி அம்மாவின் குரல்கள் இருக்கும், ஆனால் எல்லாமே டூயட் பாடல்கள். அவருடன் இணைந்து பாடிய பாடகர்கள் வேறு வேறானவர்கள். முதலாவது பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்தில் அழகாக சிரித்தது அந்த நிலவு. இந்த பாடல் ஜெயச்சந்திரனுடன் இணைந்து பாடியது. இரண்டாவது பிள்ளையோ பிள்ளை, காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான், TMS உடன் ஜானகி அம்மா. மூன்றாவது கிளிஞ்சர்கள், கிளிஞ்சர்கள் திரைப்படத்தில் விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் என்ற பாடல். அந்த பாடல் கல்யாண் மேனன் அவருடன் இணைந்து ஜானகி அம்மா பாடிய பாடல். இலக்கம் 3 இடம் பெற்றிருக்கின்றது. அதேபோல் இலக்கம் 4 தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தமிடும். தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் KJ யேசுதாசுடன் இணைந்து ஜானகி அம்மா. இலக்கம் 5 தூரல் நின்று போச்சு தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து ஜானகி அம்மா தந்த பாடல். இலக்கம் 6 ரிஷி திரைப்படத்தில் வா வா அன்பே வா என் வாசல் உன்னை தேடும்பா, ஹரிஹரனுடன் ஜானகி அம்மா இணைந்து தந்த பாடல். இலக்கம் 7 முதல்வன் திரைப்படத்தில் முதல்வனே என்ற பாடல். அந்த பாடல் சங்கர் மகாதேவனுடன் இணைந்து ஜானகி அம்மா தந்த பாடல். இலக்கம் 8 அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா, உன்னிகிருஷ்ணனுடன் இணைந்து ஜானகி அம்மா தந்த பாடல், பார்வை ஒன்றே போதுமை திரைப்படத்திலிருந்து. இலக்கம் 9 நாடோடி தென்றலிலிருந்து சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே ஓமதி ஓமதி என்ற பாடல். இது மனோவுடன் இணைந்து ஜானகி அம்மா தந்த பாடல். இலக்கம் 10 சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவி வைக்கப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது, இது SPBயுடன் இணைந்து ஜானகி அம்மா தந்த பாடல். இவை 10 பாடல்களும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. இந்த பாடல்கள் 10க்கும் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களுக்கு நீங்கள் தரவரிசை அடிப்படை 1, 2, 3, 4 தொடங்கி 10 வரை உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அழையுங்கள் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
3: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
4: தமிழ் HD-யின் விடியல்.
0: உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.

0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் வாக்களிக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஹலோ, இனிய காலை வணக்கம் பிரபாசன். நான் பிரேமா பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் பிரேமா, நன்றி. நீங்கள் நலமா? நீண்ட இடைவெளிக்கு பேசுறோம்.
1: ஆமாம், நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஜான்மாவோட பாடல்கள் எடுத்திருக்கேன், ரொம்பவே அருமையான டுவெட்ஸ் எல்லாமே. ஒரு சிங்கர் கூட பாடினது ஹிட்ஸா இருக்குது, யாரோட முதல்ல எடுக்கிறது தெரியல, பட் எல்லாமே நல்ல பாடல்கள். ஸோ எனக்கு 9, 8, 7, 4, 5, 10, 6
2: 9, 6, 9.
0: நன்றி மதன், நன்றி. உற்சாகம்,
2: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வணக்கம். மீண்டும் தண்ணீர் எல்லாம் சொல்ற மாதிரி அழகான பாடல்கள், எந்த வரிசையில வந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து 7, 10, 2, 4, 6, 8, 9.
0: நன்றி கண்ணன், நன்றி. நிகழ்ச்சியில் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம். மதி வாருங்கள்.
4: எனக்கு 4, 10, 6, 9.
0: 4, 10, 6, 9. சரி, நன்றி மதி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையானதுதான், 4, 1, 6, 6, 4, 4, 6, 2, 2, 2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்கின்ற அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: எனக்கு பிடிச்சது முதலாவது ரெண்டாவது சென்ட்ரல் வந்து என்னத்தோடும், அது 10, 7, 6, 5 போட்டுருங்க நீங்க.
0: நன்றி.

0: அடுத்து கண்ணன் விருப்ப பாடல் ஒழிக்கின்றது. கண்ணன் விருப்ப பாடல் ஒழிப்பதற்கு முன்னர் இப்போது காத்திருக்கு நேர்களை இணைத்துக் கொள்வோம் வாக்களிப்பதற்காக. வணக்கம்.
1: வணக்கம் வாசன், பவான்.
0: பவான் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 7, 8, 1, 2 போடுங்க.
0: இன்னும் உசார காணல பவான்.
2: காலை
0: வணக்கம் நிர்மலா, எப்படி
2: இருக்கிறீங்க? எனக்கு வந்து 4, 7, 2, 8, 9, 10.
0: நன்றி, ஓடோடி வந்து வாக்களிக்கிறதுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார். ரசிகன்.
0: ரசிகன் வணக்கம், வாங்கோ.
3: எப்படி இருக்கீங்க?
0: நலம். நீங்கள் எப்படி? இன்னைக்கு வேலை இல்லை.
3: ஓ, சத்தம் இல்ல போல பின்னாலே.
0: சத்தம் கிட்ட வந்து காலையில் பெரிய அமைதியா இருக்கு. அமைதி புயலா நிக்குது இன்னைக்கு.
3: நல்ல பாடல்கள் எனக்கு 7, 8, 9.
0: நன்றி ரசிகன், ஓடோடி வந்து வாக்களித்தமைக்கு
3: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு 11 மணி வரை உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இது 100 சாமி கண்ணன் விருப்பத்தில் ஒலிக்கிறது.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சபிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4-1-6-4-7-5-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-6-1-4-6-6-

நேர்களை, இந்த வேளையில் ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையில் யுத்தம் மிக பதட்டமான யுத்த சூழல் நிலவி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீர்நிலையில் வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா இனி பாதுகாப்பு அளிக்கும் என்றும், அந்த செலவினங்களுக்கு ஈடாக அவ்வழியாக கொண்டு செல்லப்படும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஈரானின் ஆன்மீக தலைவர் முஸ்தபா கொமெய்னியின் உயிர் பிழைப்பதற்கு 90% வாய்ப்பில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த அந்த செய்தி இப்போது உலகளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது வெண்பா விருப்பப்படுகிறது.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 10:23. இப்பொழுது நிகழ்ச்சியிலே வாக்களிக்கும் நேரை இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியவர்கம் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் கலியவர்.
1: முதலாவது பாடல் வந்து காதலின் பொன் வீதியில், இரண்டாவது நம்பர் ஆகும். அது ரெண்டு நாலு எட்டு ஒன்று.
0: சரி, நன்றி கலியவர்.
1: வாய்ப்புக்கு நன்றி. என
0: நன்றி நன்றி. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை பதிவு செய்யலாம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 10 to 10 உங்கள் வாக்கு எதற்கு?
4: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
5: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
3: 10 to 10
6: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கலப்புகள்.
7: Everything okay, no problem and dinam.
8: Bar kalam closing that adikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
8: Chellam illada Selvam.
7: Sari.

0: நேர்கள் இணைந்திருப்பது பத்துக்கு பத்து நிகழ்ச்சி. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேர்கள் 11 மணி வரை உங்கள் வாக்குகளை செலுத்தலாம்.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை பத்துக்கு பத்து.
0: நேர்களை இன்றைய பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அம்மாவுடன் பல்வேறு பாடகர்கள் இணைந்து பாடிய பாடல்கள் 10 இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து அழகாக சிரித்தது அந்த நிலவு, ஜெயச்சந்திரனுடன் இணைந்து பாடியது. இரண்டாவது பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் காதலின் பொன் வீதியில் TMS உடன் இணைந்தது. மூன்றாவது கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் கல்யாண் மேனனுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 4 தென்றல் வந்து என்னை தொடும் சத்தமின்றி முத்தமிடும் கே தென்றலை என்னை தொடு திரைப்படத்தில் KJ ஜேசுதாசுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 5 தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி என்ற பாடல் மலேசிய வாசு அவருடன் இணைந்து பாடியது. இலக்கம் 6 ரிஷி திரைப்படத்தில் வா வா அன்பே வா என் வாசல் உன்னை தேடும்பா ஹரிஹரனுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 7 முதல்வன் திரைப்படத்திலிருந்து முதல்வனே என்னை பாராய் என்ற பாடல் சங்கர் மகாதேவனுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 8 பார்வை ஒன்றை போதுமே ASI அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா என்ற பாடல் உன்னி கிருஷ்ணனுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 9 நாடோடி தென்றல் திரைப்படத்தில் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்ததே மனோவுடன் இணைந்து பாடிய பாடல். இலக்கம் 10 சின்ன வீடு திரைப்படத்தில் சிட்டுக்குருவி வைக்கப்படுது என்ற பாடல் SBBயுடன் இணைந்து பாடியது. இப்பொழுது காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா வாசன் குருதாசாலை. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். இங்க பாடலுக்கு காணையில
2: நாங்கள் நடப்பயிற்சிக்கு போயிட்டோம். காலையில கொஞ்சம் வெளியா போனா தான் நடக்கலாம் ஐயா.
0: சரி சரி நல்லம் இன்றைக்கு கட்டாயம் வெளியா போகணும் கடம்பு.
2: ஆமா நானும் 15 நிமிஷத்துக்கு மேல பாத்து கொண்டிருந்தேன். நீங்க பாடல சொல்லீர்கள்.
0: இப்ப சொன்னேன்.
2: இப்பதான் சொன்னீங்க. எனக்கு 1, 2, 4, 6, 7, 9, 10, 5 அடுத்தது இன்னொண்ட விட்டுட்டு நீ
0: பரவாயில்ல
2: 5, 8 போட்டு.
0: சரி நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர். வணக்கம்.
3: வணக்கம் தாரணி கலைக்கிறேன்.
0: தாரணி வாங்கோ.
3: எனக்கு முதல் பிடிச்சது வந்து ஆக்சுவலி எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு, எல்லாம் கேள்விப்பட்ட பாட்டு. அதோட முதலாவது எனக்கு 4, 2, 6, 3, 5, 1, 8, 9, 10, 7 எல்லாத்துக்கும் போட்டு.
0: நன்றி
3: நன்றி.
0: கடும் பிசியிலையும் ஓடி அந்த வாக்களித்தீர்கள். நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
4: வணக்கம் பாசன். கமல் பேசுறேன்.
0: கமல் வாங்கோ.
4: எப்படி இருக்கீங்க?
0: நலம். நீங்கள் எப்படி?
4: நல்ல சுகமா இருக்கும். நல்ல கிளியரா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அதுதான் தெரியுது தெரியுது. அடிக்கடி வந்து போன மாதிரி இருக்கு.
4: நீங்க வந்து மாறி வந்துட்டேன். வேற இங்க வந்து லாஸ்ட் கோவில மாதிரி போயிட்டு உங்களுக்கு வந்துருக்கு. கண்டு ஹெல்ப் பண்ணிட்டேன்.
0: சரி சரி.
4: அனைத்து பாடல்களும் நல்ல பாடல்கள். 1-10 மண்டு வாங்க போட போறேன்.
0: 1, 2, 3, 4 அப்படியே போட சொல்றேன்.
4: அப்படியே போட சொல்றேன். அனைத்தும் சிறந்த பாடல்கள்.
0: சரி நன்றி நன்றி
4: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் வாசன். செல்வி.
0: செல்வி வணக்கம். ஊர்ல இருக்கிறீங்களோ? இருக்கிறோம். உங்களை தான் காண கிடைக்குது. சரி
5: நீங்க இப்படி எல்லாம் பரிசு வைக்கக்கூடாது. கடும் பரிசு எங்களுக்கு இந்த பத்து பாட்டு.
0: உங்கள் மாதிரி நேயர்களுக்கு தான் இப்படி கொண்டு வந்தது. கடும் சோதனை வச்சாதான் நீங்க வருவீங்க.
5: எனக்கு 6, 6, 6வது பாடல் முதல் 5, 4, 3, 2, 1 அங்கலம்.
0: சரி நன்றி செல்வி இணைந்தமைக்கு.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
6: எனக்கு 6, 4, 1
0: 6, 4, 1, 3, 2, 5
6: மத்தெல்லாம் போட்டு விடுங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேலை.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம். மீண்டும் டொனல் ஸ்ரீ.
0: சொல்லுங்கள் டொன் மில் ஸ்ரீ.
7: 4, 7, 8, 9, 10 நன்றி
0: ஸ்ரீ. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேர்களும் இணைந்து உங்கள் வாக்குகளை 11 மணி வரை வழங்கலாம். நேரம் இப்பொழுது 10:35.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: நேர்களை, நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை 11 மணி வரை பதிவு செய்யலாம். இப்பொழுது அடுத்த நேரை இணைக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம். காசிநாதன்
2: சொல்லுங்கள். முதல்
3: 5 1 3 5 7 9 எல்லாம்
2: நன்றி. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இதுவரை பிரேமா, மதன், கண்ணன், மதி, காசி, பவான், நிர்மலா, ரசிகன், கலியுகவர்தன், குகதாஸ், தாரணி, கமல், செல்வி, சாரா, டொன்மில், ஸ்ரீ, காசிநாதன் ஆகியோர் இணைந்து தமது வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். இது பவான் விருப்பப்பாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் இணைந்து 11 மணி வரை வாக்குகளை அளிக்கலாம். நேர்களை, இந்த வேளையில் கனடாவில் ஒரு முன்னாள் எம்பி வீட்டில் பல்வேறு விதமான ஆயுதங்கள் கண்டறியப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கின்றது. கனடா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையின் போது நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் முதலான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விடயம் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. மினிட்டோபாவில் பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கடைசியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இங்கி மார்க், 78 வயதானவர். ஜூலை மாதம் 7 மார்க் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது அவர் வீட்டில் நூற்றுக்கணக்கான துப்பாக்கி முதலான ஆயுதங்கள் இருப்பதும் அவை முறைப்படி பாதுகாப்பாக வைக்கப்படாமல் இருந்ததும் தெரிய வந்திருக்கின்றது. சில கடத்தப்பட்டவை என போலீசார் கருதுகிறார்கள். மார்க் வீட்டிலிருந்து துப்பாக்கி குண்டுகளும் $300,000 ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வேளையிலேயே நிகழ்ச்சியில் காத்திருக்கு நேரே இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்க.
2: 8 4 3 2 10.
1: நன்றி வெண்பா.
2: நன்றி.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவேறுகின்றார். வணக்கம்.
1: இனி காலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நலமா சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம்
1: நலம், குட்.
0: ஜானகி
1: அம்மாட வரவே முடியல, மறந்து போச்சு எனக்கு.
0: நேற்றைய தினம் திங்கக்கிழமை.
1: ஆமா, ஒரு புத்தகம் படிச்சுட்டே இருந்தேன். அத படிச்சு அப்படியே முழுகி போயிட்டுன்னா அப்புறம் ஒரு 8:30 ஞாபகம், ஐயோ வாசன் நிகழ்ச்சி ஆச்சுன்னு சொல்லி அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, அதனால வர முடியல.
0: புத்தகம் அப்படி ஒரு ஈர்ப்பான புத்தகமே, பொதுவாகவே புத்தகம் தான். அதுவும்
1: இல்ல, நானும் இப்ப வாசிக்கிறது வந்து அன்பிரோக்கன் ஒரு ஆங்கில புத்தகம். இந்த ஊர்ல நடந்த இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, இந்த ஊர்ல அவங்களுக்கு பெண்களுக்கு உண்டான அநியாயங்கள் அட்டூழியங்கள், அத பத்தி ஒருத்தர் நல்லா எழுதியிருக்காங்க. அத பத்தி
0: கீழே வைக்கவே இல்லாம இருந்திருக்கும் புத்தகத்தைய.
1: ஆமாங்க, அதான் வர முடியல. சாரி, இன்னைக்கு இப்ப நான் பேஸ்புக்லயே பார்த்தேன், நீங்க சொல்லும் போது கேட்டேன், எல்லா பாடலும் நல்ல பாடல் தான், எது தேர்ந்தெடுக்கன்னு தெரியல, அதனால அந்த இலக்கம் எனக்கு தெரியல. எல்லாமே நல்ல பாடல் போடுங்க. பேஸ்புக்ல பார்த்தா இன்னும் அதுல இது வரல, அதனால எனக்கு அதை தேர்ந்தெடுக்க முடியல.
0: பேஸ்புக்ல போட்டுட்டு
1: எல்லா பாடலும் போடுங்க. இப்ப போட்டீங்களா? சரிங்க, எல்லாம் நல்ல பாடல் தான், நிகழ்ச்சி கேட்டுட்டு
0: இருக்கேன்.
1: ஓகே, மிக்க நன்றிங்க.
0: நன்றி நன்றி ரவிசங்கர், நிகழ்ச்சியில்
1: நன்றி.
0: ஆமாம், எல்லோரும் அந்த பாடல்கள் நிச்சயமாக அனைவரையும் கவர்ந்திருக்கும் என்ற வகையில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் பாடல்களுக்கான வாக்குகளை, விருப்ப பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே இப்போ ரவிசங்கர் சொன்ன செய்தி தெரிகிறது. ஒரு முறை மீண்டும் ஒரு முறை அந்த பாடல்கள் 10 நான் நினைவூட்டுகின்றேன். முதலாவது பாடல், டிசம்பர் பூக்கள் தருகின்ற அழகாக சிரித்தது அந்த நிலவு, ஜெயச்சந்திரனுடன் ஜானகி அம்மா இணைந்து பாடியது. இரண்டாவது பிள்ளையோ பிள்ளை, காதலின் பொன் வீதியில், TMS உடன் ஜானகி அம்மா இணைந்தது. மூன்றாவது கிளிஞ்சல்கள் தரும் விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம், கல்யாண் மேனனுடன் இணைந்து ஜானகி அம்மா பாடியது. இலக்கண் 4, தென்றல் வந்த என்னை தொடும் என்ற பாடல், தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து KJ ஜேசுதாசுடன் இணைந்த பாடல். 5வது தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தூரல் நின்று போச்சு, மலேசியா வாசுதேவனுடன் இணைந்த பாடல். இலக்கம் 6, ரிஷி திரைப்படத்திலிருந்து வா வா அன்பேவா ஹரிஹரனுடன் இணைந்தது. இலக்கம் 7, சங்கர் மகாதேவனுடன் இணைந்து பாடியது, முதல்வன் திரைப்படத்தில் முதல்வனே முதல்வனே. இலக்கம் 8, பார்வையொன்றை போதுமே, அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும், காதலா காதலா உன்னிகிருஷ்ணனுடன் இணைந்து தந்த பாடல். இலக்கம் 9, மனோவுடன் இணைந்து நாடோடி தந்த திரைப்படத்தில் சந்தன மார்பிலே குங்குமம் சேர்ந்தது. இலக்கம் 10, சின்ன வீடு திரைப்படத்தில் சிட்டுக்குருவி வெட்கப்படுது பெட்டைக்குருவி கற்றுத்தருது, SBBயுடன் இணைந்து பாடிய பாடல். ஜானகி அம்மா பல்வேறு ஆண் பாடகர்களுடன் என்றாலே தெரிந்தானே, பாடகர்களுடன் இணைந்து 10 பாடகர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவர் பல பாடகர்களுடன் இணைந்து பாடியிருக்கின்றார், 10 அவர் இணைந்து பாடியது. உங்களுக்கே தெரியும், இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து நூற்றுக்கணக்கான பாடல்களை தந்திருப்பார். அந்த பாடல்கள் எல்லாம் PB ஸ்ரீனிவாசனுடன் இணைந்து பல பாடல்களை தந்திருப்பார். AM ராஜா என்று பலருடன் இணைந்து அவர் பாடியிருக்கின்றார். எல்லோரையும் நாங்கள் இங்கு கொண்டு வரவில்லை, 10 பாடகர்களை தான் கொண்டு வர முடியும் என்ற வகையில் தான் அந்த 10 பாடகர்களையும் கொண்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதா. அப்படி வாசன்?
0: ஓ, நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி?
2: நாங்களும் அதே நிலமாக, நன்றி.
0: காணையில சுதாவை கனாலம்
2: பிஸியா இருக்கும்.
0: சரி,
2: எனக்கு வந்து 7, 8, 9, 10 அப்படியே 1, 2, 3, 4, 5, 6.
0: நன்றி சுதா, நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: நான் தவம்,
0: தவம் பாங்க.
3: 1-5 1-5 1, 2, 3, 4, 5 7, 8, 9.
0: சரி,
3: எல்லாம் நல்ல பாடு.
0: நன்றி தவம், நன்றி
3: நன்றி.
0: நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை 11 மணி வரை அளிக்கலாம்.

0: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
1: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-7-2-0-0.
4: கனடா மற்றும் அமெரிக்க எல்லைக்கு நடுவே அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான நயகரா நீர்வீழ்ச்சியில் விழுந்த நபர் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று கடந்த June 28 இடம்பெற்றிருக்கின்றது. நபர் ஒருவர் நயகராவின் மேலாற்று பகுதியில் நீட்டி கொண்டிருந்த நிலையில் அதிவேக நீரோட்டம் காரணமாக இழுத்துச் செல்லப்பட்டு கீழ் நோக்கி விழுந்துள்ளார். அவ்வாறு விழுந்தபோதும் அவர் பின்னர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிர் பிழைக்கப்பட்டிருக்கார். மீட்பு குழுவினர் இந்த தீவிர உடனடி அவசர மீட்பு பணியினை மேற்கொண்டு அந்த நபரை காப்பாற்றியிருக்கின்றார்கள். நயகரா நீர்வீழ்ச்சிகளில் பொதுவாக இந்த கோடை காலங்களில் நீராடச் செல்லுகின்ற பலரை அல்லது அவற்றை பார்க்கச் செல்லுகின்ற பலரை நாங்கள் பார்ப்போம். அவ்வேளையில் அந்த நீர்வீழ்ச்சியில் நீராடுகின்ற ஆசைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அல்லது அதிலிருந்து விலகி இருப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இது மதியின் விருப்பப்பாடு.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: மனத்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். உயர் நீதிமன்ற நீதியரசுகளின் ஓய்வு பெறும் வயதிலையை ஆண்டிறுதிக்குள் நீடிப்பதற்கான முன்வழிவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கவோ அல்லது எந்தவொரு நாடாளுமன்ற குழுவிலோ விவாதிக்கப்படவோ இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் தமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட், அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு பி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்கவுள்ளது என தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறை சார்ந்த நலம் TN என்ற புதிய இணையதள சேவையை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் நடைபெற்ற சன்ஃபெஸ்ட் நிகழ்வின் போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த சென்ற காவல்துறையினர் மீது கற்கள், பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ஈராக்கின் ஏர்பில் நகருக்கு கிழக்கே ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுவுக்கு சொந்தமான தளத்தின் மீது ஏவுகணை ஒன்று தாக்கியதாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
3: அடிக்கிற அடிக்கல் காலை தப்பட்டைகள் கிழிந்துட்டு

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்ட காசியின் விருப்ப பாடல் 10க்கு 10 நிகழ்ச்சி நிறைவில் இடம்பெறும்.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இன்று வாக்களித்த நேர்கள் பிரேமா, மதன், கண்ணன், மதி, காசி, பவான், நிர்மலா, ரசிகன், கலிகோவர்தன், குகதாஸ், தாரணி, கமல், செல்வி, சாரா, டான்மில் சந்து, டான்மில் ஸ்ரீ, காசிநாதன், வெண்பா, ரவிசங்கர், சுதா, தவம், இவர்களது வாக்குகளை காற்றலை வழியே இணைந்து கொண்டு வாக்களித்த இவர்களது வாக்குகளின் அடிப்படையிலும், அதேபோல எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களான இதுவரை தமது வாக்குகளை ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருக்கக்கூடிய எங்களது அன்பு நேர்களான நிசாஸ்ரீ, சாந்தா சந்திரசேகரம், நம்பி ராசையா, அதேபோல் ஸ்ரீதரன் சுதர்சன், தாரணி சுந்தரலிங்கம், ஈசன் சுதன், ராதாகிருஷ்ணன் ஆகியோரது வாக்குகளின் அடிப்படையிலும் நிகழ்ச்சியில் பத்தாம் இடத்தை பிடித்து தொடுக்கின்றது இந்த பாடல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒளித்தோய்ந்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் ஜானகி அம்மா கல்யாண் மேனனுடன் இணைந்து பாடிய பாடல். அடுத்து 9வது இடத்தை பிடித்தொழிக்கின்றது தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசு அவருடன் இணைந்து பாடிய பாடல் 9வது இடத்தை பிடித்திருக்கின்றது எங்களது பட்டியலில். இந்த பாடல் இலக்கம் 5 இடம்பெற்றிருந்தது. இந்த வேளையில் நாங்கள்
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775
1: 247-1775. நேர்களே, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டமான போர் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றன. இதன்படி உலக சந்தையில் தற்போதைய மசகு எண்ணெய் விலைகளை பொறுத்தவரையில் பிராண்ட் ஒரு பீப்பாய் எண்ணெய் $87.87 WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $80 விற்பனையாகின்றன. அமெரிக்க ஈரான் இடையே உச்சக்கட்ட போர் பதட்டம் நிலவி வரும் சூழலில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்து வருவது உலக நாடுகளிடையே பொருளாதார ரீதியான அச்சங்களை மீண்டும் அதிகரித்திருக்கின்றது.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் ஜானகி அம்மா பல்வேறு பாடகர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுக்குள் செல்கின்றோம். எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 11:24 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேர்களை 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 7ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். 7ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் இதுவென்று பார்ப்பதற்கு முன்னர், இப்போது பிரான்சுக்கு சுற்றுலா செல்லும் கனேடியர்களுக்கு கனடா பயண எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரான்சுக்கு சுற்றுலா செல்லும் கனேடியர்களுக்கு கனடா பயங்கரவாதம், காட்டு தீ, திருட்டுக்கள் மற்றும் வானிலை தொடர்பில் பயண எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது. பிரான்ஸ் அரசு கோடை முதல் கிறிஸ்துமஸ் வரையிலான காலகட்டத்துக்காக பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அறிவித்திருப்பதாகவும், அனுமதியின்றி ட்ரோன்கள் பறப்பதை கட்டுப்படுத்துவது, சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் பொது மற்றும் அரசு கட்டிடங்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பானது. இந்த விடயங்கள் காரணமாகவும் அங்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட வானிலை அசாதாரண சூழ்நிலை, கடும் வெப்பம் மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றின் காரணமாகவும் கனடாவிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய பயண எச்சரிக்கை ஒன்றை கனேடிய அரசாங்கம் விடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கு பாரிஸ் போன்ற இடங்களில் பேச்சு கொடுத்து கவனத்தை திருப்பும், ஜூஸ் போன்றவற்றை மேலே வேண்டுமென்றே கொட்டியும் கவனத்தை திசை திருப்பி திருடும் கூட்டம் இருப்பதாகவும், கனேடியர்கள் தங்கள் பாஸ்போர்ட் போன்ற விடயங்களை தனித்தனியாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே பிரான்ஸ் செல்லுகின்ற கனேடியர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கனேடிய அரசாங்கத்தின் உத்தரவு. நேரம் 11:26.

இப்பொழுது இலங்கை கனடா சுற்றுப்புறச்சூழல் நிறுவனம் அறிவித்த ஒரு செய்தி வந்திருக்கின்றது. என்னவென்றால், இந்த நாளில் இன்றைய நாளில் டொரண்டோ வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வெப்பநிலையை, இந்த ஆண்டு மிக கூடுதலான வெப்பநிலையை இந்த நாளில் அனுபவிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக கடுமையான வெப்பநிலையாக 37 °C வெப்பநிலை இன்று நிலவும் என்றும், இது இந்த வருடத்தின் மிக கூடுதலான வெப்பமாக இருக்கும் என்றும், அதேவேளை இந்த வெப்பத்தை நாங்கள் உணர்திறன் வெப்பநிலை 45 °C வரை உணர முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே கடும் வெப்பநிலை நிலவும் என்ற அந்த மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்ற அதேவேளை, நேர்கள் வெயில்களில் அல்லது வெளியிலே திரிகின்ற போது அதற்கேற்ற வகையில் உங்களது பாதுகாப்பு அங்கிகள், கவசங்கள் மற்றும் நீர்போத்தல்கள் இன்னும் உங்களது அன்றாட நடவடிக்கைகளை துரிதகதியில் ஆற்றுவதற்கான பல்வேறு விதமான முன்னாயத்தங்களுடன் தொழிற்படுமாறு இப்போது டொரண்டோ வானிலை தொடர்பில் என்வயர்மென்ட் கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 11:39 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் எங்களது தரவரிசையின் அடிப்படையில் பாடல்கள் இப்போது ஒலிபரப்பில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. 6 இடத்தை பிடித்து ஒலித்தோ இந்த பாடலை தொடர்ந்து 5 இடத்தை இந்த பாடல் பிடித்திருக்கின்றது என்பதை இந்த விளம்பர தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

அந்த பாடல் நிகழ்ச்சியில் ஐந்து அமரத்தை இப்படி தொளித்தோய்ந்த நேரம் சரியாக 11:46 நேர்களை இன்றைய காலை பொழுதில் வடக்கு ஜாக் நகரத்தில் அதிகாலை கார் மற்றும் மின்சார மிதிவண்டி இ பைக் மோதிக்கொண்டதில் 2 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இ பைக் ஓடுபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களது இந்த பக்கத்திலும் இந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் அரசு வழங்கிய ஒரு எச்சரிக்கை செய்தியை வழங்கியிருந்தோம். செப்பர்ட் அவென்யூ கிழக்கிற்கு வடக்கே உள்ள லெஸ்லி தெரு மற்றும் ஆர்க்டா கிரேடோ பகுதியில் இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து 5:20 காவல்துறையினர் அங்கு விரைந்ததாகவும் இந்த விபத்து அல்லது வடக்கு யோக் பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் மிக கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு தெரு போக்குவரத்து சில மணி பொழுதுகள் தடைப்பட்டிருந்ததாகவும் தற்போது அந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு சற்று வாகன நெரிசல்களுடன் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மின்சார மிதிவண்டியில் பயணம் செய்தவர்கள் 2 வயது வந்த ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். டொரண்டோ அவசர மருத்துவ குழுவினர் இருவரையும் அதிர்ச்சி சிகிச்சை மையத்திற்கு அவசர சிகிச்சை மையத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றும் அவர்களின் காயங்கள் பலத்ததாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காரை ஓட்டி வந்த நபர் விபத்து நடந்த இடத்திலேயே தங்கி காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை அளித்து வருகின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. விபத்து காரணமாக இந்த தெருவின் அனைத்து வடக்கு மற்றும் தெற்கு நோக்கிய வழிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் தற்போது அங்கு நிலைமை சீரடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது இன்று காலை 5:20 ஏற்பட்ட விபத்து தொடர்பான ஒரு செய்தி. 11:47 நேர்கள் நிகழ்ச்சியில் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியிலே அடுத்து 4 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எதுவென்று நேர்கள் எல்லோரும் மிக ஆர்வமாக இருப்பீர்கள். 4 இடத்தை பிடித்தொழிக்கின்றது பூக்காரி திரைப்படத்தில் TMS உடன் இணைந்து ஜானகி பாடிய பாடல்.

இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சபைகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும்.

0: நேர்களை, இந்த வேளையிலே அல்பேட்டா என்பது உருவாக்குவதை தவிர உடைப்பதல்ல, வழிநடத்துவதை தவிர விலகிச் செல்வதல்ல. நான் அறிந்த அல்பேட்டா இதுதான். இது இந்நாட்டை வழிநடத்தியுள்ளது. பொதுவாக கனடா உலகையே வழிநடத்த தயாராக இருக்கும் இந்த வேளையில் அனைத்தும் ஒன்று கூடி வரும்போது அல்பேட்டா கனடாவை வழிநடத்த வேண்டும், அதுவே நமக்கு தேவை என்று பிரதமர் மார்க்கானி ஒரு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது தெரிவித்திருக்கின்றார். கனடாவிலிருந்து பிரிந்து செல்வது குறித்து ஒரு கட்டுப்படுத்தும் வாக்கெடுப்பை மாநிலம் முன்னெடுக்க வேண்டுமா என முடிவெடுக்கும் பொதுஜன வாக்கெடுப்பில் அல்பேட்டா மக்கள் அக்டோபர் மாதத்தில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில், கானியின் வருகைக்கு பின்னால் அல்பேட்டாவுக்கு அவர் சென்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் அவரது வருகைக்கு பின்னால் அரசியல் சூழல் இந்த பொதுஜன வாக்கெடுப்பையும் தாண்டி நிகழ்வதாக சொல்லப்படுகின்றது. குழாய் இணைப்புகள் மற்றும் எரிசக்தி மேம்பாடு குறித்த தற்போதைய விவாதங்கள் இந்த மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையாக நீடிப்பதாகவும் சொல்லப்படும். அதேவேளை அல்பேட்டா பிரிந்து செல்லக்கூடாது என்பதை பிரதமர் மார்க்கானி தனது பிரச்சாரத்திலே பேச்சிலே எடுத்து தெரிவித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடாவின் ஒற்றுமைக்கான கோரிக்கையை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேரம் 11:55.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.
0: இது நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல். டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா ஜெயச்சந்திரனுடன் இணைந்து தந்த பாடல்.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இப்பொழுது மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்த இந்த பாடலை தொடர்ந்து அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் பாடல் பெட்டி பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இரண்டாம் இடத்தை பிடித்து ஒழிக்கின்றது முதல்வன் திரைப்பட பாடல். சங்கர் மகாதேவனுடன் எஸ் ஜானகி அம்மா இணைந்து தந்த பாடலை அடுத்து கேட்க இருக்கின்றோம்.

நேர்களை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இருந்து பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி ஆட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. பிரான்ஸ் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் ஆரம்பத்தில் இந்த குழுநிலை ஆட்டங்களில் பிரான்ஸ் ஆரம்பத்தில் செனகலை 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஈராக்குடன் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று நோர்வேயுடன் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தனதாக்கி கொண்டிருந்தது. இவ்வாறு பிரான்ஸ் அணி அந்த குழுவில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்று முதல் இடத்தை பிடித்து கொண்டது. நோர்வே 2 இடத்தை பிடித்து கொண்டது. அதைத் தொடர்ந்து முதலாவது நொக் அவுட் சுற்றில் ஸ்வீடன் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து 2 நொக் அவுட் சுற்றுக்கு தெரிவானது. 2 நொக் அவுட் சுற்றுக்கு தெரிவாகி 1-0 என்ற கோல் கணக்கில் பரகுவே அணியை தோற்கடித்தது. பரகுவே அணியை தோற்கடித்து காலிறுதி ஆட்டத்தில் ஆப்பிரிக்காவின் ஜம்பவானாக விளங்குகின்ற மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து இப்பொழுது ஸ்பெயினுடன் தனது அரையிறுதி போட்டியில் மோத இருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையில் இந்த அரையிறுதி போட்டி டெக்சாஸ் டலாஸ் ஸ்டேடியத்தில் இடம்பெற காத்திருக்கின்றது. இதுதான் பிரான்ஸ் அரையிறுதிக்கு வந்த 2026 அரையிறுதிக்கு சுற்றுக்கு தெரிவான அந்த சூட்சுமம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான காலிறுதி ஆட்டத்திலே பிரான்ஸ் அணி ஐ குழுவிலிருந்து தெரிவாகியிருந்தது. ஐ குழுவிலிருந்து தெரிவான இரண்டு அணிகள் காலிறுதி ஆட்டத்தில் பிரவேசித்திருந்தன. ஒன்று பிரான்ஸ், இரண்டாம் இடத்தை பிடித்திருந்த நோர்வே, இரண்டு அணிகளும் தெரிவாகியிருந்தன. அதேபோல் இந்த குழுவிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பிரான்ஸ், செனகல், ஈராக், நோர்வே ஆகிய அணிகளை தோற்கடித்து முதலாம் இடத்தை பிடித்து முதல் நொக் அவுட் சுற்றில் இரண்டாம் நொக் அவுட் சுற்றிலும் மிகப்பெரிய அபாரமான வெற்றிகளை பெற்று இதுவரை எந்த ஒரு போட்டியிலும் தோற்காத அணியாக இப்பொழுது கால் அரையிறுதி ஆட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. அதேபோல் இன்றைய போட்டியில் மற்றொரு அணியாக ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் 2026 அரையிறுதி ஆட்டத்துக்கு தெரிவான ஸ்பெயின் அணி எச் பிரிவில் இடம்பெற்றிருந்தது. எச் பிரிவில் விளையாடி இந்த அணியும் முதலாம் இடத்தை பெற்றிருந்தது. குரூப்பில் அந்த குரூப்பில் இடம்பெற்றிருந்த கேப் பேர்ட், சவுதி அரேபியா, உருகுவே ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கேப் பேர்ட் அணியுடனான போட்டியில் இந்த ஸ்பெயின் அணியினால் எந்த ஒரு கோலையும் போட முடியாதிருந்தது. அதேவேளை ஸ்பெயினும் கோல்களை விட்டுக் கொடுக்கவில்லை. 0-0 என்ற நிலையில் ஒன்றுக்கொன்று ட்ரோவாக அந்த போட்டி நிறைவு பெற்றது. ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஸ்பெயின் 4 செலுத்தியிருந்தது. அதேபோல் ஸ்பெயின் உருகுவே அணிகளுக்கு இடையில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருந்தது. அடுத்து வந்த நொக் அவுட் சுற்று போட்டியில் ஆஸ்திரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணி போர்த்துக்கல்லை 1-0 அதுவும் இறுதி நிமிடத்தில் போடப்பட்ட அந்த கோலின் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி போர்த்துக்கல் அணியை தோற்கடித்து காலிறுதி ஆட்டத்துக்குள் பிரவேசித்தது. காலிறுதியில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்திருந்தது. இப்போது பெல்ஜியம் அணியை தோற்கடித்த ஸ்பெயின் அணி இன்றைய நாளிலே பிரான்ஸ் அணியுடன் மோத இருக்கின்றது. பிரான்ஸ் அணி எந்த ஒரு போட்டியிலும் எந்த ஒரு அணியுடனும் ட்ரோவாக்கவில்லை. ஆனால் ஸ்பெயின் அணி ஒரு ட்ரோவை கண்டிருக்கின்றது. இது ஒரு ஸ்பெயின் அணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் பிரான்ஸ் அணியா ஸ்பெயின் அணியா சிறந்தது என்று பொதுவாக ரசிகர் மத்தியில் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் பிரான்ஸ் அணிக்கு அதிக அளவு புள்ளிகள் பொதுவாக விழும், எந்த அணி வெல்லும் என்று பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் கேட்டுப்பட்டால் பிரான்ஸ் அணிக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக பொதுவாக சொல்லப்படும். என்றாலும் பிரான்ஸ் அணி ஒரு சில வீரர்களின் அவர்களது திறமையில் தங்கியிருப்பதாக ஒரு சின்ன கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஸ்பெயின் அணியை பொறுத்தவரை டீம் பேக் என்று சொல்லக்கூடிய அனைத்து வீரர்களும் மிக சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு அணியாக ஸ்பெயின் அணியை கருதுகின்றார்கள். அதேபோல் பிரான்ஸ் அணி 2 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியிலே இறுதி போட்டியிலே கிண்ணம் வென்றிருக்கின்றது. 98-2018 ஆகிய ஆண்டுகளில் ஸ்பெயின் அணி 2010 தென்னாப்பிரிக்க போட்டியில் மட்டும் கிண்ணம் வென்றிருக்கூடியது. 98 பிரான்சிலும் 2018 ரஷ்யாவிலும் நடந்த போட்டியில் பிரான்ஸ் தனது கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. ஸ்பெயின் அணி 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. இந்த நிலையில்தான் இன்றைய இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான போட்டிகள் இன்றைய நாளிலே மிக விறுவிறுப்பாக இடம்பெற இருக்கின்றன. கிலியன் எம்பாவேக்கு எதிரான எந்த ஒரு நொக் அவுட் போட்டியிலும் லெவின் ஜமால் இதுவரை தோல்வியடைந்ததே இல்லை என்பதால் தனது அந்த வெற்றி பயணத்தை இப்போட்டியிலும் தொடரும் முனைப்பில் ஸ்பெயின் களம் இறங்குகின்றது என்று சொல்லப்படுகின்றது. கிலியன் எம்பாபேவுக்கு எதிரான எந்த ஒரு நொக் அவுட் போட்டியில் கூட லெவின் ஜமால் இதுவரை தோல்வியடைந்ததில்லை என்ற ஒரு விறுவிறுப்பும் இருக்கின்றது. சர்வதேச போட்டிகளில் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் 38 நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் ஸ்பெயின் அணி 18, பிரான்ஸ் அணி 13 வெற்றி பெற்றுள்ள நிலையில் 7 ட்ரோவில் முடிவடைந்திருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தொடரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்றைய நாளிலே நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் சர்வதேச கால்பந்து தரவரிசையில் முன்னிலையில் இருக்கும் ஸ்பெயினின் மற்றும் பிரான்ஸ் அணிகள் நேருக்கு நேர் பல பரீட்சை நடாத்த இருக்கின்றன. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டலாஸ் நக மைதானத்தில் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. உலகக்கோப்பை தொடரிலேயே மிகச்சிறந்த டிஃபென்ஸ் ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அணியாக ஸ்பெயின் இருக்கின்றது. இந்த தொடரில் இதுவரை விளையாடிய 6 அந்த அணிக்கு எதிராக எதிரணிகளால் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடிக்கப்பட்டுள்ளது.
அதுவும் கடைசியாக நடைபெற்ற பெல்ஜியத்துக்கு எதிரான காலிறுதிப் போட்டியில்தான் அந்த கோல் அடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய போட்டியிலும் ஸ்பெயின் அணி தோல்வியடையாமல் தப்பினால் சர்வதேச கால்பந்து வரலாற்றில் தொடர்ந்து 37 போட்டிகளில் தோல்வியே காணாத இத்தாலியின் உலக சாதனையை அந்த அணி சமன் செய்யும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை மறுபுறம் பிரான்சை பார்த்தால் நடப்பு உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய 6 போட்டிகளிலும் தொடர் வெற்றிகளை பெற்று அசுர பலத்துடன் பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தொடரில் மற்ற அனைத்து அணிகளையும் விட மிக அதிகமாக 16 கோல்கள் அடித்து தங்களது ஆதிக்கத்தை இந்த அணி நிரூபித்திருக்கின்றது. கடந்த முறை இறுதிப் போட்டி வரை முன்னேறி கோப்பையை தவறவிட்ட பிரான்ஸ் அணி 2022 ஆண்டு கட்டார் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி அர்ஜென்டினாவிடம் அந்த கிண்ணத்தை தவறவிட்ட பிரான்ஸ் அணி இந்த முறை இறுதிப் போட்டிக்கு செல்வதுடன் கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் இந்த போட்டியை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டியில் 2 பெரிய ஜம்பாவான்களுக்கு இடையில் கடும் போட்டி நிலவும் என்று சொல்லப்படுகின்றது. எம்பாபே, லமின் ஜமான். கால்பந்து உலகின் தற்போதைய சூப்பர் ஸ்டாராக திகழும் கிலியன் எம்பாபே மற்றும் ஸ்பெயின் அணியின் 19 வயது இளம் புயல் லமின் ஜமான் ஆகிய இருவருக்கும் இடையிலேதான் இது கடும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலிறுதி சுற்றின் போது காயத்தை சந்தித்த எம்பாபே போட்டிக்கு முன்னதாக முழு உடற்தகுதியை நிரூபித்திருக்கின்றார். இதனால் இந்த போட்டியிலும் அவர் தனது ஆதிக்கத்தை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிலியன் எம்பாபேக்கு உலகளவில் மிக பெருமளவு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இந்த உலகக்கோப்பை தொடரில் கிலியன் எம்பாபே இதுவரை 8 கோல்கள் மற்றும் 2 அசிஸ்டுகளுடன் கோல்டன் போட் பந்தயத்தில் முதலிடத்தில் இருக்கின்றார். மறுபுறத்தில் இளம் நட்சத்திரம் வீரர் லமின் ஜமாலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்ற வேளையில் கிலியன் எம்பாபேக்கு எதிரான எந்த ஒரு நோக் அவுட் போட்டியிலும் லமின் ஜமால் இதுவரை தோல்வியடைந்ததே இல்லை என்பதால் இந்த வெற்றி பயணத்தை இப்போட்டியிலும் தொடரும் முனைப்பில் அவர் களம் காணுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. சர்வதேச போட்டிகளில் 2 அணிகளும் இதுவரை 38 முறை மோதியிருக்கின்றார்கள். ஸ்பெயின் 18 முறையும் பிரான்ஸ் 13 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த எண்ணிக்கை எந்த அணி அதிகரித்து கொள்ளப் போகின்றது? 2024 யூரோ கோப்பை மற்றும் 2025 நேஷன்ஸ் லீக் போட்டி அரையிறுதிப் போட்டிகளில் பிரான்ஸை ஸ்பெயின் வீழ்த்தியிருந்தது இந்த வேளையில் கூடுதல் சாதகமாக பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸுக்கு அதிகளவிலான ஆதரவு, பிரான்ஸ் தொடர்பான நம்பிக்கை அதிகளவு இருக்கின்ற போதிலும் புள்ளி விவரங்கள் ஏதோ ஸ்பெயின் பக்கம் சார்ந்திருக்கின்றன. ஆகவே போட்டி நிச்சயமாக கடும் விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். பெனால்டி உதவி வரை போட்டி சென்றால் கூட நாங்கள் வியப்பதற்கில்லை.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த காற்றலை வழியே இணைந்து வாக்களித்த நேர்கள் 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து வாக்களித்த நேர்களான பிரேமா, மதன், கண்ணன், மதி, காசி, பவான், நிர்மலா, ரசிகன், கலியுகவர்தன், குகதாஸ், தாரணி, கமல், செல்வி, சாரா, டொன்மில், ஸ்ரீ, காசிநாதன், அதேபோல் வெண்பா, ரவிசங்கர், சுதா, தவம் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளை தெரிவிக்கும் அதே வேளை எங்களது நிகழ்ச்சிகளில் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து வாக்களித்த நேர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்ட நிசாசிரி மற்றும் நம்பி ராசையா, ஸ்ரீநந்தினி சுதர்சன், அதேபோல் சாந்தா சந்திரசேகரம், தாரணி சுந்தரலிங்கம், ஐயாத்துறை, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், ஈசன் சுதன், ராதாகிருஷ்ணன் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு தேனி மாவட்டத்தில் இருந்து இணைந்து கொண்டார். அதேபோல புதுச்சேரியிலிருந்து கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் இணைந்து கொண்டார். இந்தியாவிலிருந்து ஐயாத்துறை இணைந்து கொண்டார். இப்படி வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு விதமான நேர்கள் எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பத்துக்கு பத்து நிகழ்ச்சி மூலம் பாடல்களையும் தகவல்களையும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் 12:26. நேர்கள் தொடர்ந்து ஒரு மணி வரை வானவில் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
0: நேர்களை இந்த வேளையில் பல்வேறு விதமான விளையாட்டு தொடர்பான தகவல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம். குறிப்பாக 2028 உலக ஒலிம்பிக் போட்டிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற இருக்கின்றன. இந்த போட்டியிலே சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விதிகளின்படி 2028 கிரிக்கெட் போட்டியும் இணைத்து கொள்ளப்படுகின்றது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு எதிர்வரும் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் விளையாட்டு சேர்க்கப்பட்டிருப்பது உலகளாவிய கிரிக்கெட் வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. 128 பிறகு என்றால் 1900 இந்த போட்டி, கிரிக்கெட் போட்டி ஒலிம்பிக் போட்டியில் இணைத்து கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் நீக்கப்பட்டு 128 பிறகு மீண்டும் ஒலிம்பிக் மேடைக்கு திரும்புகிறது கிரிக்கெட். 1900 பாரிஸில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் மட்டுமே கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. நேரமின்மை, மைதானங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், அணிகளின் ஆர்வமின்மை என்ற பல்வேறு காரணங்களால் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இருந்து கிரிக்கெட் நீக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் தொடரில் கிரிக்கெட் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் சேர்க்கப்படுகின்றது. ஒரு பக்கம் இது உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இது வெறும் 6 மட்டுமே பங்கேற்க முடியும் என்ற கட்டுப்பாடு சில ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனெனில் இந்த ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட்டின் புகலிடமாக கருதப்படும் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் தங்களது அடையாளங்களுடன் பங்கேற்க முடியாத மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு கொள்ளுகின்ற நாடுகள் தமது தொடர்களில் கொடி கட்டி பறக்கும் எந்த இரு அணிகள் பொதுவாக ஒலிம்பிக் போட்டிகளிலே பங்கேற்கின்ற நாடுகளை பார்த்தால் அது தேசிய நாடுகளாக இருக்கும், தனிப்பட்ட ஒரு அரசாக இருக்கும். அப்படி இருக்கின்ற போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் தொடர்களில் கொடிகட்டி பறக்கின்ற இங்கிலாந்து மற்றும் வெஸ்டிண்டீஸ் அணிகள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விதிகளின்படி தங்களின் பெயரில், தற்போதைய பெயரில் அல்லது தனி அடையாளத்துடன் ஒலிம்பிக் திருவிழாக்களில் களமிறங்க அனுமதி இல்லை. அவர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களை இது வியப்பில் ஆழ்த்தியிருக்கும் அதே வேளை வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள் மற்றும் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாகவும் இது இருக்கும். கிரிக்கெட் உலகில் வெஸ்ட் இண்டீஸ் என்றது விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரைன் லாரா, கிறிஸ் கெயில், அதைவிட பல்வேறு விதமான கிளைவ் லாயிட், மல்கம் மார்ஷல், கோல்டன் கிரீனிச், டெஸ்மன் ஹெயின்ஸ், எப்படி சொல்வது, இப்படி பலர் அசத்திய ஒரு அணி இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி. இது ஒரு தனி நாடல்ல, மாறாக கரிபியன் கடற்பகுதியில் அமைந்துள்ள ஜமேக்கா, பார்படோஸ், கயானா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, அதேபோல் ஆன்டிகுவா, பாபுடா, செயின்ட் லூயிஸ் போன்ற பல நாடுகளை, தீவுகளை கூட்டமாக இந்த வெஸ்ட் இண்டீஸ் இருக்கின்றார். இப்படி பல நாடுகளை ஒன்றாக இணைத்து ஒரு அணி ஒலிம்பிக் போட்டிகளில் எந்த ஒரு போட்டியிலும் பங்கு கொள்ள முடியாது என்ற அந்த விதிகளின் அடிப்படையில் தனித்தனி நாடுகளாகத்தான் அவை பங்கு கொள்ள முடியுமே தவிர கூட்டாக பங்கு கொள்ள முடியாது என்ற வகையில் மேற்கிந்திய தீவுகள் அணி இப்போது நீக்கப்பட்டிருக்கின்றது. அதை சேர்த்துக்கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது உலகத்தில் மேற்கிந்திய தீவுகள் 2 தடவைகள் தொடர்ச்சியாக உலக கிண்ண கோப்பையில் கிண்ணம் வென்ற அணிகள். 76ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டுகளில் உலகக்கோப்பையை வென்ற நாடுகள், உலகத்துக்கே அதிர்ச்சி அளித்த நாடுகள். அப்படி இருக்கின்ற போது கிரிக்கெட்டின் தாயகமாக விளங்குகின்ற, கிரிக்கெட்டின் தந்தை தாய் என்றெல்லாம் நாங்கள் போட்டுகின்ற, அரசனாக திகழ்கின்ற வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்த நிலை என்றால், கிரிக்கெட்டின் தாய் தந்தை அல்லது பிறப்பிடம் என்றெல்லாம் நாங்கள் பேசுகின்ற இங்கிலாந்து அணிக்கும் இதே நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், இந்த இங்கிலாந்து அணியும் பொதுவாக இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து என்ற 4 தனித்துவமான நாடுகள் இணைந்துதான் கிரேட் பிரிட்டன் என்று அழைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த இங்கிலாந்து இந்த 4 நாடுகளிலிருந்து வீரர்களை இணைத்து கொண்டுதான் போட்டிகளில், கிரிக்கெட் போட்டிகளில், சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதொன்று என்ற வகையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியத்தின் பெயரையோ அல்லது இலச்சனையோ பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக கிரேட் பிரிட்டன் என்ற பெயரிலேயே பங்கேற்க முடியும். ஐசிசி தரவரிசையில் இங்கிலாந்து அணி பெறும் புள்ளிகளின் அடிப்படையிலேயே கிரேட் பிரிட்டன் அணிக்கு 2028 புள்ளிகள் வழங்கும் வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். இந்த புதிய அணியில் இங்கிலாந்து வீரர்களுடன் சேர்ந்து ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து சேர்ந்த தகுதியான வீரர்களும் இடம்பெற வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால் அந்த நாட்டு வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். மற்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு அணியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்ற பல நடைமுறை சிக்கல்கள் எழுதும் என்பதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் இங்கிலாந்து அணியையும் சேர்த்துக்கொள்வதில் இப்போது ஒலிம்பிக் கமிட்டி கொஞ்சம் பின்வாங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற நிலையில்தான் இப்போது எந்த 6 நாடுகள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற இருக்கின்றன என்ற விடயம் மிக விரைவாக எங்களுக்கு வெளிவரும். இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகளுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற வாத பிரதிவாதங்கள் இப்போது ஒலிம்பிக் கமிட்டியில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த நாடுகளுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நேரம் 12:33. இது காசி விருப்பப்பாடு.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 12:35 நீர்கள் வானவில் தரும் பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA Credit. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்களை, இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள், கிரிக்கெட் சுற்றுலா இப்போது இடம்பெற்று வருகின்றது. இந்தியா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றது. ஒரு 5 T20 போட்டிகளில் 4 T20 போட்டிகள் விளையாடப்பட்டன. ஒன்று மழையால் தடைப்பட்டது. 4-0 என்ற அளவில் அந்த தொடரை இங்கிலாந்து சுவீகரித்திருந்தது. இன்றைய நாளில் 3 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் முதலாவது போட்டி இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 47.5 பந்து பரிமாற்றங்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 258 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி தற்போது 29 பந்து பரிமாற்றத்தில் 4 இழந்து 161 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு 21 பந்து பரிமாற்றங்களில் 98 ஓட்டங்களை இந்தியா குவிக்க வேண்டியிருக்கின்றது.

நேர்களை, டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 33 பாகை செல்சியஸ் ஆக நிலவுகின்றது. இன்றைய வெப்பநிலை 38 பாகை செல்சியஸ் வரை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உணர்திறன் வெப்பநிலை 44 பாகை செல்சியஸ் ஆக நிலவப்பெறும். அதேவேளை காற்று மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசை நோக்கி வீசுகின்றது. இந்த காற்றின் வேகம் மணிக்கு 34 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு பொழுதில் வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படும். அதேவேளை நாளைய தினம் 32 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவும். மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் நாளை தென்படுகின்றன.

நேர்களை, உலக நாடுகள் பலவும் யுத்தம் மற்றும் பொருளாதார போட்டிகள், ஆயுத போட்டிகள் என்று பல இடங்களிலே தங்களது முதலீடுகளை, தமது சொத்துக்களை பல்வேறு வகையில் துஷ்பிரயோகம் செய்து வருகின்ற நிலையிலே சீனா பொதுவாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு தனது வளங்களை செலவிட்டு வருவது உலகத்தை அந்த நாட்டு பக்கம் மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. பல்வேறு புதுமை கண்டுபிடிப்புகள், புதுமையான விடயங்களை செயற்படுத்துவதில் சீனா இப்போது பல நாடுகளுக்கு முன்னோடியாக மாறி வருகின்றது. பல்வேறு வகையிலே உலகத்தில் மின்சாரங்களை, நாங்கள் மின்சார பற்றாக்குறை பற்றி பேசி வருகின்ற போது, மின்சாரத்தை புதுமையான முறையில் கண்டுபிடிப்பதற்கு, புதுமையான முறையில் பெறுவதற்கான பல வழிவகை வாய்ப்புகளை சீனா தேடியிருக்கின்றது. அதேவேளை இயற்கை காடுகளை மிஞ்சும் அளவுக்கு சீனாவில் பசுமை புரட்சி மூலம் 66 பில்லியன் மரங்கள் ஆச்சரியமாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன. 1978 முதல் கோபி மற்றும் தக்லமன் பாலைவனங்களின் பரவலை தடுக்கவும் மண்ணரிப்பை குறைக்கவும் சீனா தனது கிரேட் கிரீன் வால் திட்டத்தின் மூலம் 66 பில்லியன் மரங்களை நட்டு சாதனை படைத்திருக்கின்றது. இப்போது இது சுவாரஸ்யமான பல்வேறு விதமான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. ஜூகலிப்ஸ் எனப்படுகின்ற மரங்கள், பாப்புலர் மரங்கள் போன்றவற்றை நட்டு இந்த மரங்களின் பயன்பாடுகள் மனிதர்களுக்கு பயனூட்டும் வகையில் மிகப்பாரிய அளவிலான பசுமை புரட்சியை சீனா காடு வளர்ப்பின் மூலம், அதுவும் பாலைவனங்களில் காடு வளர்ப்பின் மூலம் ஏற்படுத்தி இருப்பது உலக நாடுகள் பலவற்றை சீனா பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: காலப்பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
2: சீனா தீயணைப்பு துறையிலும் ட்ரோன்களின் புரட்சியை பயன்படுத்தி வருகின்றது. குடியிருப்புகளை காக்கும் புதிய கண்டுபிடிப்பு பகுதியில் தீயணைப்பு துறையில் சீனா ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் தீ விபத்துக்களை கட்டுப்படுத்த பிரத்யேகமான தீயணைப்பு ரோன்களை சீனா அறிமுகப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல துறைகளிலும் சீனா

C-909 பயணிகள் விமானத்தை முழுமையான அறுவை சிகிச்சை அறையாக மாற்றி சாதாரண விமானமாக இருந்த இது இப்போது மருத்துவத்துறையின் மிக உயர்ந்த சுகாதார தரமான வகுப்பு 1 அறையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இது தரையிறங்காமல் ஹெலிகாப்டர்கள் போல சிறியதாக அல்லாமல் இது ஒரு பெரிய வணிக ரீதியான விமானமாக, இதன் மூலம் எந்த சாலை வசதியும் இல்லாத அல்லது தொலைதூர பகுதியில் உள்ள மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை அளிக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தனது மக்களின் பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை விருத்தி செய்கின்ற வகையில் சீனாவின் தொழில்நுட்பம் மிக ஆக்கப்பூர்வமான முறைகளில் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது.

நேரம் இப்பொழுது 1 மணி. இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் மிக கோலாகலமாக இப்பொழுது இன்றைய இன்னும் 2 மணி பொழுதுகளில் ஆரம்பமாக இருக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியை கண்டுகளிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் வாழ்த்துக்களை. சிலர் பிரான்சுக்கு ஆதரவு வழங்குவார்கள், சிலர் ஸ்பெயினுக்கு ஆதரவு வழங்குவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி வெல்லப்போகின்றது என்று. அந்த இனிமையான தருணங்களுடன் மீண்டும் வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சக் குளி குளித்துக்

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 32 இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chillatuk, thanks.
4: Chillam illa, Dad. Silvam.
3: Chari, chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: Double HD. Double HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: ஜி, இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 403-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்மா தமிழேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூலை மாதம் 14 திகதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளைகளில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து தகுதியற்ற 92,00,000 பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று டொரண்டோ நகரம் பல நாட்களாக நீடிக்கும் வெப்பகலையின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அங்குள்ள காற்றின் தரமும் தற்போது உலகின் மிக மோசமான நிலைகளில் ஒன்று.

ஒன்றாக பதிவாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த திட்டத்தை பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலாட்டோ சில்வா கண்டித்துள்ளாா்.

0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 37 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 45 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 33 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 32 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. அழகிய மாலை பொழுதில் சிஎம்மாட்டமலேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸின் நீங்கள் இணைந்து 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்மாட்டமலேஷ்டி மற்றும் TVI மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் ஈதேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு.
1: நீண்ட நாட்களுக்கு பிறகு? ஆஹா,
2: ஓ, வித்தியாசமா இருக்குது, குரல் நல்லா இருக்குது. இன்னைக்கு ஏ நம்ம அதிகாலை முதல் அந்த மாலை வரை உண்ட ஞாபகம் அந்த பாடல் கேட்கல மாத்த படத்துல இருந்து.
1: ஏனம்மா இல்ல மீனம்மா
2: மாத்திட்டாங்கயா?
1: அந்த திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல்.
2: ஏனம்மா இருக்கு மீனம்மா? ஆசை ஆசை
1: ஆசை திரைப்படம். ஆமா, இன்னைக்கு இந்த பாடல் தெரியும்.
2: நீண்ட காலமா காணையில வெளியில ஆக்கல வெளியிலையும் போகல, இந்த வெயிலுக்கு போகல, அதானபடியா இந்த பாட்டை கேட்கிறானே, எல்லாரும் கேட்டுட்டு சந்தோஷமா
1: இருக்கட்டும்.
2: இந்த மாதிரி சுகம் விசாரிக்கிற மாதிரி இருக்கட்டும்.
1: நல்லதை கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி ஹீனம்மா. நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:07.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியும்? நல்ல காத்து வீசுதா?
4: காத்து வீசிக்கொண்டு
3: அதனால் பூங்காற்று. நல்லது, கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து SPB சித்ராமன் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:14 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: மாலை வணக்கம் குயின்சன்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
2: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும்?
3: பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் மூன்றாவது கட்ட வார்த்தை.
2: மூன்றாவது கட்ட வார்த்தை,
3: ஆமா, அது காவில துவங்கி எல்ல முடியுமா? காதல்
2: நினைக்கிறீங்க? உங்களுடைய பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் ஹரணியின் குரல் வருகிற பாடல். ஒலிக்கு வந்து நேரம் 5 மணி 20 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
1: தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மாலை. வணக்கம் ரஜி சார்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கின்றேன். நீங்கள்?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: வெளியே
3: வெயிலா இருக்குது?
4: வெயிலா இருக்கு.
3: சொல்லுங்க.
4: சொல்லுங்க சொல்லுங்க. தண்ணி அடிக்கல? நான் தண்ணி அடிக்கல.
3: தண்ணி அடிக்கவில்லையா? அதாவது உங்களுடைய தோட்டத்திற்கு?
4: தோட்டத்துக்கு இன்னும் தண்ணி போடவில்லை.
3: தண்ணி போடவில்லை.
4: என்னண்டா, அந்த வெயில் அதிகமா இருக்கு நேரம் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 7 மணி 8 மணி காலம் அந்த நேரம் போட்டா நல்லா இருக்கும்.
3: ஆமாம், ஒன்றில் காலையில் அல்லது சூரியன் மறைந்த பிறகு. அப்படியா?
4: ஆமா, அப்படி அந்த நேரம் தான் நல்லா இருக்கும்.
3: ஏன் அந்த இட நேரம் போடக்கூடாது?
4: நினைக்கிறேன் அந்த என்னமோ வாடி விடும் அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த எங்க மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இந்த நேரமும் எவ்ரி 1 hour அவங்க ஸ்ப்ரே பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. சொல்ல தெரியாது என்னது. ஆனா வெளிய வந்து பூங்காற்றே இல்ல, சூடான காற்று தான் இருக்கு.
3: ஆமா, சொல்லுங்க. என்ன பாடல் தெரியும்
4: எனக்கு? என்ன பாட்டு சொன்னேன்? முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய்,
3: மறுபடி ஏன் வந்தாய், அதுவும் இந்த சரியான வெயிலுக்குள்ள ஏன் வந்தாய். அப்படியா?
4: அதுதான், சும்மா வீட்டுல இருக்க நேரம் அந்த பழைய கனவுகள் வந்துட்டே இருக்கு.
3: வந்து போவது, என்ன செய்வது.
4: ஆமா,
3: இந்த பாடல் வந்து ஹரஸ் ராகவேந்திரா மற்றும் பொம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:27.

0: குழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீர்கள்? அந்த ஆரோக்கியத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு? கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து அருணோதயம் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:34.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லதே
1: கேட்டு மகிழுங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: வெயில் காணுமா?
1: இடைநேரம் விட கூடாது கூடிய இருக்கிறபடியா அந்த அந்த கன்றுகளுக்கு
2: கட்டாயம் கொஞ்ச நேரம் தண்ணிய விட்டுட்டு போக வழியில விட்டுட்டு குளிராகிறாக்க விடலாம். அதனால அந்த அந்த இடம் கொஞ்சம் சூடா தான் இருக்கும், கொஞ்சம் லேட்டா விட்டா
1: பரவாயில்ல. நிலத்தின் சூடும் அந்த தண்ணியின் சூடும் உடனே வரும்பொழுது அந்த கண்டுகளுக்கு கூடாது
2: கூடாது அப்ப எப்படியும் கொஞ்சம் தாக்கத்தை உண்டாக்கும். அதெல்லாம் ஆலமை வெள்ளனை விட்டு பேர்ந்து பின்னேறம் விடலாம். ஆனா வெள்ளனைன்றது ஏழை விலை விட்டா 10-11 மணிக்கு சரியான வெயில் இல்ல வாரது.
1: ஆமா,
2: அப்ப அதுக்காண்டிதான் நாங்க 10 மணிக்கு விட்டோம்டா, புறா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஒரு 6-7 மணிக்கு விட சரியா இருக்கு. 7 மணி
1: என்ன பசலை எல்லாம் போடுவீங்க?
2: நான் இந்த மிராக்கிள் குரு அந்த இதுதான் போடுறேன். நான் மற்றது மிராக்கிள் குரு மண் இருக்கு, பசல மண் அது இந்த கொக்கோல வைக்கிற அது போட்டால் நல்லா வரும். மற்றபடி சாணம் இது எல்லாம் போடுறது அதுவும் நல்ல மாட்டுப்படம் மாட்டுப்படம் போட்டிருக்கோம். அதுல ஒரு 2-3 வண்டி போட்டேன். நல்ல
1: நல்லது. அப்படியே உங்கட வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த அறுவடை நேரம் வந்து வாங்குவார்கள்.
2: அவ்வளவுக்கு இல்ல ராக, சும்மா கொஞ்சம்
1: சும்மா சாப்பிடாமா. நன்றி நன்றி.
2: ஆமா,
1: உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து தமனினுடைய இசையமைப்பில் தனுஷனுடைய வரிகளில் மன்னிக்கவும் தமனினுடைய இசையமைப்பில் தனுஷ் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 5:41.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, தாரணி கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா வீட்டுல நிக்கிறோம்.
2: இன்னைக்கு வீலே ஓஃபா?
3: இன்னைக்கு ஆஃப். இன்னைக்கு இல்ல, இனி ஒரு 3-4 கிழமைக்கு ஆஃப் தான்.
2: ஆஹ், உடனே ஒரு வெக்கேஷன் போட வேண்டியதானே.
3: போயிட்டோம், போட்டுட்டோம்.
2: நல்லது, நல்லது.
3: மத்தியானம் வெயில் இருக்க பூக்கண்டுக்கு தண்ணி விடாததுக்கு ரீசன் இன்னொன்று இருக்கு. என்னன்னா, தண்ணி வந்து வேகமா அந்த ஆவியாகிற தண்ணி இருக்குல்ல, அதுக்கு அப்ப நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அது வேருக்கு போறதுக்கு இடையில அது மேல போயிடும். அப்ப அந்த பூக்கண்டுக்கு அது எடுக்கிறதுக்கு இடையில தண்ணி ஆவியாகி போயிடும். அப்ப அதுவும் ஒரு ரீசன் இருக்கு, மத்தியானம் நல்ல வெயில் உள்ள நேரம் விடக்கூடாது. மெட்டதான் அந்த ஹீட் ஷாக்கும் அதுக்கு இருக்கும். அதுவும் இல்ல, அப்ப வந்து இரவுல இல்லையா விடிய வளன விட்டா நல்லவன. நாங்களும் கூட இரவுலதான் விடுறாரு. நாங்க வச்சு சேகரிச்சு வைக்கணும். இவர் ஒரு 2 டேங்க் வச்சிருக்கிறார். அப்ப நல்ல மழை பெய்துச்சு வேண்டாம், ரெண்டும் புல்லாயிட்டு வேண்டாம். கொஞ்ச காலத்துக்கு அது அதுக்காக அந்த கிணக்காண்டு விடியலாத அந்த ரூட்டுக்கு அடுத்து விட்டுட்டு அப்புறம் மற்ற தண்ணியும் விடுவோம். ஆனா அது நல்ல நிலம், அதுல அந்த நைட்ரோஜன் இருக்கிறதால அந்த பூக்கண்டு வளர்றதுக்கு அது வெயில் படத்திலேயே கேப்போம். உருகுதே மருகுதே கேப்போம். எல்லாரும் உருகுறாங்க.
2: பாட்டு
3: கேட்டு பாருங்க, நல்ல பாட்டு தான். ஏன் நீங்க கேள்வி கொண்டு வரல?
2: கேள்வி இப்படிதான் எல்லாரோடையும் கதைப்பு மண்டி. இன்னைக்கு கேள்வியை விட்டுட்டேன் டியூஸ் டேஸ்ல.
3: நல்ல விஷயம், பிரச்சனை இல்ல.
2: நல்லது கேட்டு மகளுங்கள், நன்றி. இந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 5:48 நிமிடம்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: அப்படி இருக்கிறீர்கள். இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: நாடோடி
1: இளையராஜா மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 5:55 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ். நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் தமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட், அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு பி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது என தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வர்த்தக போருக்கு பதிலடியாக பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க மதுபான வகைகளை விற்பனை செய்யாமல் முடக்கி வைத்துள்ளதால் ஒன்டாரியோ மாகாணத்துக்கு ஏற்பட்டுள்ள செலவு 8 மில்லியன் டாலரை எட்டியுள்ளது என்றே மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈராக் பிரதமர் அலி அல் சைதி இன்று வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஈராக்கின் முக்கிய நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ராணுவ ரீதியான பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இச்சந்திப்பு நடைபெறவுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 37 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 43 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 33 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 32 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா

முற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ராஜி. கோதாஸ் கேட்கிறோம், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா மாச்சாமா இருக்கிறேன். நன்றி.
0: நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: ரெண்டாச்சு மார்னிங்கே போயிட்டேன். தெரியும் இந்த நேரம் நினைச்சு பார்க்கல.
0: ஆமா, சரியான ஒரு காலநிலை, நடக்க முடியாத ஒரு காலநிலையாக
1: இருக்கு. காலையிலே ஓகே, காலையிலே நல்ல கூல. ஆமா,
0: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
1: எனக்கு கடலோர கவிதை படத்துல இருந்து அடி ஆத்தாடி அந்த பாட்டை கேட்போம்.
0: நல்லது, கேட்டு மக்களுங்கள். நல்லது,
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் நல்ல ஒரு பாடலும், ஜானகி மற்றும் இளையராஜா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:06.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் பவிகதைக்கும் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கேன். வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருப்பேன். வெட்கதான் தாங்க இல்லாம இருக்கு.
1: ஆமா, சினோ வந்தாலும் உங்களால தாங்க முடியாது.
2: என்ன
1: பாடல் தெரியுது?
2: வையகி காத்திருந்தால் படத்துல இருந்து அழகு மகளாட பாட்டு, ஜானகி ஆத்மா சாந்தி அடைய இந்த பாட்டை கேட்கிறேன்.
1: நல்லது கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, தர்மசந்திரன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி.
1: டோல்மி சந்திரன் இன்னொரு நேயரும் பெறவர் டோல்மி சிறியன் சொல்லி.
2: ஓ, கேள்விப்பட்டேன். இப்ப கொஞ்சம் காலமா வந்து வந்திருக்கிறார் அவர். கொஞ்சம் இருக்கிறார், ஒரு நாளைக்கு சந்திப்போம் அப்படின்றா. ஓ, ஒரு மாத தவணையில் பாரத ராஜா, பாக்கியராஜ், அடுத்தது ஜானகி, மூன்று கலைஞர்களும்
1: தவறிக்கிட்டு
2: மன கவலையா தான் இருக்கின்றது. வயசு உண்டு, அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்ன இருந்தாலும் இப்படித்தான் வயசு போனாலும் எங்களுக்கு அவர்கள் ஒரு உயிர் நாடி மாறி.
1: அவருடைய அந்த மியூசிக் மூலமாக எங்களுக்கு ஒரு உயிர் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் தான்
2: சொல்லுவோம். எப்போது பார்த்தாலும் அவர்களோட பாடல்களை கேட்கும்பொழுது இன்றைக்குமே அப்பா அவருடைய குரலுக்கு நான் இப்போ போன வாரம் பார்த்துருந்தேன். அவர் டி சுசில் அவரோட ஒரு மேடை நிகழ்ச்சி இருந்திருக்கார். அதுல வந்து பி சுசிலா அவட சேர்ந்து பாடுறாரு, பாடகர்கள் அவர் சொல்றாரு, நானோட கொஞ்ச நேரம் உங்களோட லவரா வர்றது. என்னத்துக்காக அப்படி சொல்றான்னு பார்த்தா, அவர் TMS குரல்ல
1: பாடுறாரு,
2: ஆண் குரல்ல. நான் இதுதான் முதல் முறை அந்த நிகழ்ச்சி இது நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். நான் எதிரும் அந்த கேசட் ஒன்றும் பார்க்கல. நான் ஓ, இப்ப ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னா அதை பார்த்துருந்தேன். உண்மையிலே எனக்கு என்னப்பா இப்படி கூட பாடியிருக்காரு, பெண் குரல் பெண் குரல், சின்ன குரல், ஒவ்வொரு குரல்ல பாடி இருக்க அதை பார்த்திருக்கின்றேன். ஒரு ஆண் குரல பார்த்தது இதுதான் முதல் முறை. அருமை அருமை. உண்மையிலே அம்மாவின் ஆத்மா சாந்தியதை பிரார்த்தித்துக் கொண்டு அம்மா அம்மா அங்கே அந்த பாடலுக்கு அப்போ எல்லாம் சேர்ந்து.
1: ஆமா, மேலே இல்லப்பட்டதார திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் தனுஷனுடைய வரிகளில் தனுஷும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:21 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரஞ்சி, தான் ஸ்ரீ பேசுவேன். வெயிலோட போய் கொண்டிருக்கு நாட்கள்.
2: ஆமா, இப்பதான் டோல்மிஸ் சந்திரன் வந்தார், அடுத்தது டோல்மிஸ் சரி.
3: கனலா போச்சு ஏறாம அந்த பாடல் வைரமுத்தின் வரிகளை, அதனால கேட்போம்னு பார்த்தோம்.
2: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
3: வாய்ப்பு.
2: இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சோபாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். 1999 ஆண்டு வந்த திரைப்படம். மொழிக்கு வந்த நேரம் 6:28.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன். 905-456-8433.
8: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்களும் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஜுசேனியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:36.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: என்ன
2: பாடல் தெரியும்?
1: பாட தெரிவு வந்து நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா?
2: சொன்னால் புரியுமா? ஆமாம், இந்த திரைப்படம் வந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி அம்மா,
2: நன்றி. இந்த பாடல் எஸ்பிபியும் ஜானகியும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:43 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் சாந்தி கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? குழு குழுன்னு இருக்கிறீங்களா?
0: சொல்லுங்க. என்ன
2: குழு குழுன்னு இருக்கிறீங்க? உங்களுக்கு
0: குழு குழுவா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு அதே நிலைமைதான். என்ன உங்களை விட ஒரு 10
0: குறைஞ்சிருக்கிறோம். அந்த 10 பெரிய விஷயம். ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு அந்த ஹலோ புரதர் படத்தில் இருந்து இன்ப ராகங்கள்.
0: இன்ப ராகங்கள் SPBM சித்ரா மாமன் இணைந்து பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஒரு சின்ன பிள்ளை குரல் கேக்குது.
2: ஏன் எங்கட பேத்தி நானும் வந்து பாக்கல நிக்கிறேன்.
0: ஆஹா, நல்லது நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: அவங்க போன் காய்ச்ச உடனே கலைக்கணும். எத்தனை
0: வயசா?
2: அழகு 8 மந்த்ஸ். 1.5 வயசு.
0: ஓகே ஓகே, நைஸ் நைஸ், நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. அவளுக்கு இந்த நேரம் 6:49 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: எனக்கு வந்து கடைசா காட்டு பூ திரைப்படத்துல வந்து 1000 கோடி சூரியன் கூட நடந்த காதல் பூ என்ற பாடல்.
3: 1000 கோடி சூரியனா?
4: 1000 கோடி சூரியன் போல மலர்ந்த காதல் பூ என்ற
3: அந்த பாடல் உங்களுக்கு வேணும். ஏன் இந்த பாடல் தெரிவு?
4: என் மனதுல போம் காதல் மலர்ந்து இருக்கு, வெளியால காட்டுல அப்ப இந்த கூட மலர்ந்துருக்கு, அப்ப அதோட சேர்ந்து அப்ப இந்த பூ கடைக்கு பக்கத்துல நிக்கிறது, அப்ப இதை கேட்டு மகிழ்வோம் எல்லாத்தையும் சேர்த்து.
3: நல்லது நல்லது, கேட்டு மகிழுங்க. நன்றி
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:57.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ். உயர் நீதிமன்ற நீதியரசுகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை ஆண்டிறுதிக்குள் நீடிப்பதற்கான முன்வழிவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கவோ அல்லது எந்தவொரு நாடாளுமன்ற குழுவிலோ விவாதிக்கப்படவோ இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் தமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட், அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்ச் பி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது என தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறை சார்ந்த நலம் TN என்ற புதிய இணையதள சேவையை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் நடைபெற்ற சன்ஃபெஸ்ட் நிகழ்வின் போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தச் சென்ற காவல்துறையினர் மீது கற்கள், பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ஈராக்கின் ஏர்பில் நகருக்கு கிழக்கே ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுவுக்கு சொந்தமான தளத்தின் மீது ஏவுகணை ஒன்று தாக்கியதாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 36 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 43 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 33 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 32 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியில் இருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6422.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்குறோம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். இனிய நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: ஜானகி அம்மா நினைவு கூர்ந்து வந்து அவரை பார்த்து காதல் காதல் முன்னாலே அந்த அந்த பாட்டு
1: காதல் வைபோகமே
2: இளையராஜா
1: வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 7:08.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பவானி. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல
1: கூலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. ஆமா, என்னுடைய ரூம்ல கூலா தான் இருக்கு. நான் வெளியில் சரியான வக்கை
2: என்ன
1: பாடல் தெரியுது
2: எனக்கு? வந்து மோகனிசா அந்த படத்துல இருந்து ஹலோ ஹலோ, அந்த எஸ்பி வாண பாட்டு, அந்த பாட்டு
1: ஹலோ ஹலோ, அந்த பாடலா?
2: அது அது.
1: ஆனால் வென்குவருக்கு வந்தோம்னா அது எங்களுக்கு நிறைய தமிழ் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். இங்க நிறைய ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும், தமிழ் ஃபெஸ்டிவல். அப்படியே அங்கேயாவது இருக்கிறதா?
2: இதுக்கு வேறு பெரிய இதான் இல்ல, சின்ன கேட்டு கேட்கற அப்படியே இருக்கு. ஏன்னா 20-30 சனம் தான் உங்களுக்கு மாதிரி 500 சனம்பர் ஆகுது. நிறைய சனங்கள் இருக்கா தமிழாக்கு?
1: உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:14.
3: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தோமாரதுக்கு நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். கொஞ்சம் வெளியில தான் கொஞ்சம் அப்படி அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா
2: சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு இன்றைக்கு மியூசியம் ஆஃப் ட்ரெண்ட்ல இருந்து வேடனவர் பாடின பாட்டு அது ஒன்று கேட்போம்.
2: ஆமாம், வேடன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு ஆமாம். அந்த பாடல் வந்து ஹிப்ஹப் தமிழாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல். ஆனால் ஹிப்ஹப் தமிழா தான் பாடிய மாதிரி இருக்கிறது பார்க்கலாம். அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: ஆனால் பாடுற மாதிரி தான் அதில் போட்டு வச்சிருவள அவர் அதில் அந்த பாடுற மாதிரி அந்த ஆக்ட் பண்றது பாடினது அதை பற்றி
2: தெரியவில்லை. பார்க்கலாம். நன்றி
3: நன்றி
2: நன்றி. அவளைக்கும் இந்த நேரம் 7:21 நிமிடம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நல்ல இருக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: காணுமா வெயில்?
3: விளங்கல
1: வெயில் காணுமா?
3: நல்லா வெயில் கொளுத்தி எறியுது. இந்த கிளம்பு வெயில் போறாங்க.
1: ஆமா,
3: கூட போற வளமைய விட.
1: ஆமா,
3: இன்னும் கொஞ்சம் தலை லேட்டா வேற. ஓகே வந்துடும்.
1: நல்லது சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது
3: எனக்கு? வில்லன் திரைப்படத்துல இருந்து ஹலோ ஹலோ என் காதல், அந்த பாட்டு.
1: ஹலோ ஹலோ என் காதல்,
3: சர்க்கமணி
1: இந்த பாடிய ஒரு பாடல். வழக்கம் இந்த நேரம் 7:25 நிமிடம்.

0: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Finance இல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜன் கதைக்கிறேன்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: ராஜன்.
1: எப்படி இருக்கிறீங்க ராஜன்?
2: இருக்கும் நல்லா. நீ எப்படி இருக்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் கதைக்கிறேன். அப்படியா?
2: ஓமாம்.
1: நன்றி. உங்கள் வரைக்கைக்கு சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு தங்கமோகன் படத்துல இருந்து வா வா பக்கம் வா பக்கம் வேற பக்கமா அந்த பாடல்.
1: ஏன் இன்றைக்கு இந்த பாடல் தெரியும்?
2: அந்த படத்துல எல்லா பாடலும் விரும்ப இதை கேட்போம்.
1: கண்டிப்பாக நல்லது. தொடர்ந்து அலையுங்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து SPB யும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:32.

0: without touching you.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல
3: கண்டிப்பா தெரியும்.
2: வீரம் படத்துல இருந்து ஜிங் சக்கரம் ஜிங்கி சக்கரங்கிற பாடல்
3: கேட்டு மக்களுங்கள் நன்றி
2: நன்றி வணக்கம் நன்றி.
3: இந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையமைப்பின் விவகாவின் வரிகளில் புஷ்பவண்ணம் குப்புசாமி மற்றும் மகளினியின் குரலில் அழைக்கும். இந்த நேரம் 7:38 நிமிடம்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்,
4: எப்படி இருக்கிறீங்க? நீங்க குளிரண்டால் என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி வெதர் இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
5: பழைய பாட்டுகள்
4: சொல்லுங்க. நீங்க நினைச்ச தூரம் இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. காத்தடிக்குது. நீங்க கேட்ட பாடல் சொல்லுங்க.
5: காத்தடிக்குது, நல்ல வெயில் மறைக்குது. அப்புறம் நாங்க பழைய பாட்டு கேட்கிறான்னு.
4: என்ன பாடு?
5: ஒத்தடி பாலை அடி ஆத்து நீரில் குளிச்சாலும் உடல் கொதிக்கடி அன்றி வெயில் இல்லை.
4: ஒத்தியடி பாதையில பாடல் வேண்டும். இந்த கேட்டு மகளுங்கள் நன்றி. இந்த பாடல் வந்து TMS மற்றும் சுசீலாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். உழைக்கும் இந்த நேரம் 7:45 நிமிடம்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: காந்தன்.
2: எப்படி இருக்கீங்க காந்தன்?
3: நல்ல மேடம்.
2: இதுதான் உங்களுடைய முதல் தடவை கதைக்கிறேனா?
3: சில நேரங்களில்
2: விளங்கவில்லை.
3: சில நேரங்களில் வந்து பேசுறேன்.
2: நீண்ட இடைவெளியாக்கும் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: குறிஞ்சி மலர் என்ற பாடல்.
2: குறிஞ்சி மலர். ஆமா,
3: குறிஞ்சி மலர்.
2: அந்த பாடல் வந்து அழகி உன்னை ஆராதிக்கின்ற திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி. நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாளியினுடைய வரிகளில் வந்த பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:50 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.